நந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூ

0: நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமேங்கும் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராப வருடம் ஆடி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை 5:55. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக

0: நரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதி நீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொன்னகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொறிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரிப்பண்பலை 101.

0: பனித்துளிகளோடு மழைத்துளிகள் மெல்ல பூக்களை தட்டி எழுப்ப சில்லன்ற ஆடி மாத காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகிய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை மணி 6:03. குமரி பண்பலை 101 இன்று முழுக்க வரப்போகும் நிகழ்ச்சி பூக்களும் அவை மலரும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் படைப்பு. சென்னை வானொலி நிலையம் 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினா விடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மற்றும் 5. 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசிறு உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அணைகள் நீர்மட்ட விவரம். திரை இசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள். காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ நேரலை. 10:30 கடிதமும் கருத்தும். முற்பகல் 11:02 ஏக்சூர். தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் செல்ல பிராணிகளின் வளர்ப்பில் இருக்கும் சந்தோஷங்களும் சவால்களும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனை மதுரம் அடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை கொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்ய ஆண்டாள் கிஷோர் அவர்கள். கேட்டது நிகழ்ச்சி நிரல். குமரிஃபம் 101 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர். Prime Minister Narendra Modi virtually inaugurated

0: வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஓர் அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. இரண்டு, உடம்பால் அமையும் பகுதி. மூன்று, மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிடைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நேரம் இப்போது காலை மணி 6:16. கிழக்கு வெளுக்க, கீழ்வானம் சிவக்க, மலை முகடுகளில் மழை மேகங்களிடையே கதிரவன் முகம் காட்டத் துடிக்க மெல்ல கண்விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. கேட்டுக்கொண்டிருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இரு வரிகளில் உலகளந்த வான் புகழ் வள்ளுவனின் உலக பொதுமறை உன்னத வரிகளோடு மலர்கிறது இங்கே குறள் அமுதமாய்.

0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: பெண்ணே வல் செய்தொழுகும் ஆண்மையின் பெண்ணே பெருமை உடைத்து.
0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம். தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் இத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நல்விடியலாக மாற்ற உங்களோடு இணைவது ஆர்ஜி ஜிலிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் பகலவன் தன் கதிர்களினால் உலகை அரவணைத்திட துடிக்கும் வேளையில் காலை நேர திறவுகோலாய் அக இருளை நீக்கி உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறையொருள் ஏற்றிட வருகிறது பக்தி மாலை.

கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே, நிகழ்காலம் மட்டுமே உன்னுடையது, அதை முழுமையாக பயன்படுத்து என்கிறது கீதை மொழிகள். நிகழ்காலத்தை நமதாக்க இறையை போற்றுவோம். ஆன்மீக சாரலில் நினைத்திட வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

இன்றைய பொழுதில் அருளின் அமுத சுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ காலை மணி 6:28. உன் போக்கையும் வரவையும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார் என்கிறது பைபிள் மொழிகள். இன்றைய பயணங்கள் பாதுகாப்பாய் அமைந்திட இறையை துதிப்போம். அருள்மழையில் நம்மை நினைத்திட வரும் பாடல் கேட்கலாம் டிஜிஎஸ் தினகரனின் குரலில்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் இப்போது காலை மணி 6:36. பொன்காலை பொழுதில் பக்தி கானங்களை கோர்த்து உங்களுக்காக தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள் என்கிறது திருக்குரான். கைமாறு கருதாமல் அன்பு செய்திட இறை துணை வேண்டுவோம். பக்தி மாலையில் பக்தி ரசம் சொட்டிட இனி இணைந்திடும் பாடல் வருவது நாகுரியம் ஹனீஃபாவின் குரலில்.

0: அது
1: நான் தான்.
0: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
0: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: வெறுப்பை வெறுப்பால் அழிக்க முடியாது, அன்பால் மட்டுமே வெறுப்பை வெல்ல முடியும். இதுவே பிரபஞ்சத்தின் மாறாத விதி என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நம் அனைவரும் அன்பை வெளிப்படுத்தும், அன்பை பகிரும் நன்னாளாக அமையட்டும் என அன்போடு வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. ஞாபகப்படுத்துகிறோம், இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடரில் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் சி. அமுதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம். கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.

0: செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக்கொண்டார்.

0: கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை

0: மணி 6:55.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: பொழுது விடிந்து பூக்கள் மலர்ந்திருக்கும் புத்தம் புதிய சனிக்கிழமை காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இந்த பராப வருடம் ஆடி மாதம் 2 சனிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை முதலில், எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கண்டுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண்கரிசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குறுநை மருந்தினை தூவி பின் நடவு செய்யும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி உங்கள் மகசூலை அதிகரியுங்கள்.

0: வாரம் காலை 7 மணி.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின்

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் திருநெல்வேலி மண்டலத்தில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களின் பதிவு. சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன.

0: ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களின் பதிவு. சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சி அடைவதை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி நாகர்கோவில் மண்டலத்தில் 2026-2027 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எந்திரவியல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், டிப்ளமோ மற்றும் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 2022-2023-2024-2025-2026 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. https://nats.education.gov.in என்ற இணையதளம் வழியாக 28/8/2026 விண்ணப்பிக்கலாம் என நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. இன்று காலை பேச்சிப்பாறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியிலும், வருகிற 25ஆம் தேதி திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று பத்துக்காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியிலும், வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று விளவங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்திலும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இந்த முகாம்கள் நடைபெறவுள்ளன. இந்த முகாம்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் இந்த முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சி அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை ஆசிரியர்களுக்கு நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: நாகர்கோவில்
2: 8900-3000-909.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாலி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை.
1: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: Phone 233-066.
0: நேரம் இப்ப காலை மணி 7:05. ஒரு கையில சுட சுட காஃபி டீயோட இன்னொரு கையில நியூஸ் பேப்பரோட உட்கார்ந்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம முற்றத்துல அண்ணனும் தம்பியும் என்ன பேச வராங்க அப்படின்னு கேக்கலாமா?
3: முற்றத்தில் இன்று

0: தகவல் வந்து சரிவர ஆண்களுக்கு கிடைக்கும். புரியுதா? கோடை உழவினுடைய முக்கியத்துவத்தை கேக்குறமாய் நீங்க விவசாயிகளை கூட்டிட்டு வந்தாலும் கூட சில மகளிரையும் அந்த கூட்டத்துல பங்கெடுக்கமாய் ஏற்பாடு பண்ணும். குமாரு, சொதப்பிட மாட்டேயா? ஏதாவது சொதப்பல் ஏற்பட்டுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போகும்.
1: பின்னாடி
0: அண்ணன் பல இடத்துல பரப்புர பண்ணிருக்கேன். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல
1: அண்ணனுக்கு போஸ்டர்
0: கிராமத்துல 150 பேர் 200 பேர் கூடுறாங்க போது நான் வந்திருக்கேன். பெருமையா நினைங்க.
1: போஸ்டர் பாரு அண்ணன், சட்டையும் போடல, தலையில ஒரு துண்டை கட்டி இருக்காரு, எரும மாடை வச்சு உழுத மாதிரில போட்டோ போட்டிருக்காரு. ஏய், கவனக்குறவா போட்டார் போல இருக்க. கிடாவை வச்சு போடுறதுக்கு பதிலா எரும மாடை வச்சு போட்டோ போட்டானே. அண்ணன் போய் உடனே சொல்லி ஆகணும்.
0: ஏ தம்பி, கழிக்கல்கள் கட்டக்கூடிய ஒரு நிலையில நீண்டுட்டு இருக்க கூடாது. வரக்கூடியவங்க வந்து என்னுடைய பேச்சை கேட்கறதுக்காக கொஞ்சம் ஆவேசமா வருவாங்க. இடிச்சிட கூடாதுப்பா, அந்த கழிக்கல ஒண்ணு உள்ளுக்கு தள்ளி கட்டு.
1: ஏய் பாரம்மா, நானும் அண்ணன் பரப்புரைக்கு மட்டும்தான் வந்து டான் இறங்குவாருன்னு பார்த்தா எல்லா ஆயத்த பணிகளையும் எப்படி செய்யறாரு பாரு.
0: குமாரு, நான் ஒரு இடம் வர போக வேண்டி இருக்குது, அவசரமா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவியா?
1: ஏனே ஏனே சிவசனே, இங்க கொஞ்சம் தள்ளி வாங்க.
0: ஏ தம்பி சிவா, என்னப்பா என்னுடைய பரப்புரை இந்த பகுதியில அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு ஆர்வமா வந்திருக்கியா?
1: ஏனே அதெல்லாம் இருக்கட்டுனே, வாங்கனே, இங்க வாங்கனே.
0: என்னன்னு தெரியலையே, ரகசியமா எல்லாம் கூப்பிடுதான். ஒருவேளை பரப்புரைக்கு செலவு பண்ணுங்கோ அப்படின்னு ஆயிரக்கணக்கில் தருவானா? போய் பாப்போம். என்ன தம்பி?
1: ஏனே என்னன்னு நீங்க போஸ்டரை பாருங்கண்ணே, எரும மாடை வச்சு உளுற மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்க.
0: என்ன தம்பி, பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறியா? உனக்கு தெரியுமா ஏதாவது?
1: ஏன் போய் கோவப்படுறது? உமக்கு போய் ஒரு நல்ல காரியத்தை சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்?
0: ஏ குமாரு, ஒன்னு ஒன்னும் இல்லப்பா, இது என் தம்பி, குடும்ப ரீதியா பேசிட்டு இருக்கோம். அங்க பாரு, கழிக்கல போட்டுட்டு அவ்வளவு பேரும் மாறாம் பாரு.
1: ஏனே நல்லத கொஞ்சம் சத்தம் கூட்டி சொன்னாலும் அடிதானே?
0: அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. தம்பி, எரும மாடை எதுக்கு உழுகுற மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா தம்பிக்கு இப்ப ஒரு சந்தேகம் வந்தது பாரு. இதே மாதிரி சந்தேகம் இந்த பரப்புரைக்கு வரக்கூடியவங்கள்ட்டையும் வரணுங்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கேன்.
1: ஏனே என்னென்ன விஷயம்
0: தம்பி? அன்னைக்கு கால்நடைகள் அப்படிங்கறது நமக்கு அந்த அளவுல ஒத்தாசியா இருந்துங்கிறத வெளிப்படையா சொல்றதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன்.
1: ஏனே சாதா மாடுகளை பத்தி சொல்றது சரி, எரும மாடுகள் அப்படி என்னென்ன செஞ்சது?
0: தம்பி, ஒரு குடும்பத்துல அப்பா ரெண்டு மகன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஜோடி காளமாட அப்பாவும் மூத்த மகனும் பத்திட்டு போவாங்க. மூணாவதாட்டு ஒரு கிடாவும் ஒரு எருமையும் தான் இருக்கும். அந்த வேளையில அப்பா சொல்லுவாங்க, ஏ எருமையை கூட கெட்டப்பா, அதுவும் நமக்கு பலம் தருகிற மாதிரி தான்ப்பா அப்படின்னு. எரும மாட கூட அன்னைக்கு வயல் வெளியில பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்தது, அந்த அளவுல கால்நடை வளர்ப்புல ஈடுபாட்டோடு இருந்தாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன்.
1: ஏனே இந்த போஸ்டர்ல கோடை உழவுன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு கீழே சின்ன எழுத்துல கோடான கோடி நன்மைன்னு போட்டிருக்கீங்க. இதனுடைய முக்கியத்துவம் சிறப்பு என்னன்னு?
0: தம்பி, பொதுவா கோடை உழவு அப்படிங்கிறது நிலத்தை வந்து ஆழ உழுகுது, மண்ணினுடைய ஈரப்பதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த கோடை உழவுக்கு உண்டு.
1: ஓஹோ,
0: பூச்சிகள் களைகள் கட்டுப்பாடுங்கிறது ஏற்படும்.
1: எப்படின்னு ஏற்படும்
0: தம்பி? வயல் அறுத்து வயல் நிலப்பரப்பு கடினத்தன்மையில இருந்தது அப்படின்னு சொன்னா, கோடை உழவு செய்யிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பூச்சிகளுடைய முட்டைகள்லாம் இருக்குங்கிற.
1: எப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்கு?
0: மழை நீர் வந்து நம்மளுடைய வயல்ல லெகுவா உள்ளுக்கு போகக்கூடிய தன்மை ஏற்படும். கோடை உழவு செய்யனால மண்ணுல காற்றோட்ட தன்மை ஏற்படும். அப்போ மண்ணு பொலபொலப்பாக வாய்ப்பு ஏற்படுமா ஏற்படாதா?
1: கண்டிப்பா ஏற்படும்னே.

ஏய், ஸ்டேஜ் கட்டும் போது ரொம்ப கவனமா கட்டணும்ப்பா. சிலர் வந்து மேல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உங்க கிராமத்துல உள்ள பெரியவங்க. அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. மேடையில வந்து ஒரு சேர் மட்டும் போட்டு என்ன இருத்த கூடாது, ஒரு 7-8 சேர் போடணும். புரியுதா? பெண்கள் கூட்டம் எப்படிப்பா இருக்கும் குமார்? ஏன் அதை கேக்குறீங்களா? ஏ, பெண்கள்கிட்ட சொன்னாதான் அந்த

0: நேரமிப்போ காலை மணி 7:10. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இனி பிஞ்சு கைவிரல்களின் கைப்பிடித்து நம் செல்ல குட்டீஸ்களின் சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போகலாமா?
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

சொல்லுவேன் பலமா சொன்ன ஒளியம் அத்த

0: வாவ், சூப்பரான ஒரு பாடலை இந்த காலை வேளையில பாடின செல்ல குட்டியோட பேர் என்ன?
1: பிரதீக்ஷா.
0: பிரதீக்ஷா, எங்க இருந்து வர்றீங்க? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா, பாட்டி.
0: அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்கம்மா.
1: எங்க அம்மா பாட வச்சுட்டா, அப்பா தாத்தா பாத்து, பாட்டி பாத்து, தம்பி பாட்டு.
0: சரி, நம்ம பிரதீக்ஷா வந்து சூப்பரா உங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க?
1: இதான் இல்லாம ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, பழைய நீர ஓடிவா, மல்லிக்கப்போ கொண்டு வா, அத்த வத்த இல்லாம அண்ண வண்ண
0: நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

பிராணிகளே நீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்களா? உங்க வீட்டுல செல்ல பிராணிகள் இருக்கா? அப்ப இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனதுங்க. இன்று பொற்பகல் 11:02 ஏக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ உங்களுக்காக காத்திருக்கு. அதுல செல்ல பிராணிகளின் வளர்ப்பில் இருக்கும் சந்தோஷங்களும் சவால்களும் அப்படின்னு அழகான ஒரு டாபிக்கும் காத்திருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று செல்ல பிராணிகள் வளர்ப்பில் நீங்க நினைக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், நீங்க நினைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்றோம். 2602440 மற்றும் 2902072 முன்னிணைப்பனாக 04562 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039. இது மட்டும் இல்லைங்க, இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்கு. இன்றிரவு 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டீஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் லைவ் ஷோவும் இருக்கு. உங்க குழந்தைகளை இப்பவே தயார்படுத்துங்க. பாட்டு, ரைம்ஸ், கதை, கவிதை, இசையுள் அப்படின்னு திருக்குறள் என்ன வேணாலும் சொல்லலாம் நிகழ்ச்சியில. இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாங்க. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இனி வருவது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று

0: நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டிருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினாா். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு

0: அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.

0: நேரம் இப்போ காலை மணி 7:26. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 சேவை செய்திகள். கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி செய்ய

0: வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். பெருஞ்சகோணம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி நகராஜா திருக்கோவில் 3வது புனருத்தாரண மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை சிறப்பு பூஜைகள். மார்த்தாண்டம் 1000 தெங்கு உண்ணாமலை கடை அருள்மிகு தானிமூடு இசக்கியம்மன் திருக்கோவில் 35வது ஆண்டு விழா பூக்கொழி திருவிழாவில் இன்று காலை 7:30 தீபாராதனை, காலை 9 மணிக்கு ராகுகால துர்கா பூஜை, மதியம் 12 மணிக்கு பூஜையும் தீபாராதனையும், மதியம் 12:30 அஷ்டநாகருட்டு, மாலை 5 மணிக்கு பிரத்யங்கரா ஹோமம், 5:30 பூஜையும் தீபாராதனையும், நாளை காலை 5 மணிக்கு மகாகணபதி ஹோமம்.

நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் நாகர்கோவில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 2 மணி வரை நாகர்கோவில் பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://www.tnprivatejobs.tngov.in/ என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுநர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம், தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினை கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி பதிவு செய்து மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுமாறு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். கேட்டது சேவை செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மனோர மந்திரி இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்கலாமா? இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே, உமக்காகத்தான் காத்திருந்தேன்.
0: அப்படியா, என்ன விஷயம் அண்ணா?
1: மந்திரியாரே, இன்று நமது ராஜவீதியில் ஒரு வினோதமான கூத்தைக் கண்டேன். ஒரு

0: நீரோட்டி தனது வாகனத்தின் இடது பக்கம் ஆரஞ்சு விளக்கை எரிய விட்டு விட்டு திடீரென வலது பக்கம் பாய்ந்து செல்கிறார். இது எதிரிகளை திசை திருப்பும் ஏதேனும் புதிய போர்த்தந்திரமோ?
1: அது போர்த்தந்திரம் அல்ல மன்னா, அதுதான் இண்டிகேட்டர் மர்மம். இந்த நவீன காலத்தில் சைகை விளக்கை சரியாக பயன்படுத்தினால் தனது அடுத்த நகர்வு மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். சர்பிரைஸ் கொடுப்பதுதான் அவர்களுக்கு அலாதி இன்பம் கிடைக்கிறதாம்.
0: சர்பிரைஸ் கொடுக்க இது என்ன பிறந்த நாள் விழாவா? நெடுஞ்சாலை அல்லவா? இன்னொருவர் 3 மைல் தூரத்திற்கு இடது பக்க விளக்கை எரியவிட்டுக் கொண்டே செல்கிறார். அவர் ஏதோ பெரிய மாளிகைக்கு திரும்ப போகிறார் என்று நானும் பின்னாடியே சென்றால் கடைசியில் அவர் நேராக சென்று தன் வீட்டுக்கு நுழைகிறார். அந்த விளக்கு எரிவது அவருக்கே தெரியவில்லை.
1: இவர்களை மறதி மன்னர்கள் என்று கூறலாம். விளக்கை எரிய விடுவார்கள், ஆனால் திருப்ப மாட்டார்கள். இன்னும் சில ரகசிய ஓட்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விளக்கையும் போட மாட்டார்கள். நான் எங்கே திரும்ப போகிறேன் என்பது எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். பின்னால் வருபவர்க்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன என்பது அவர்களது நினைப்பு.
0: மந்திரியாரே, இது முறையல்ல, சரியல்ல. எவர் ஒருவர் இடது பக்கம் சிக்னல் போட்டு விட்டு வலது பக்கம் திரும்புகிறாரோ அவர் ஒரு வாரம் முழுவதும் தனது இடது கால் செருப்பை வலது காலிலும் வலது கால் செருப்பை இடது காலிலும் போட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் திசை மாறுவதன் வழி அவருக்கு புரியும். எப்படி எனது யோசனை?
1: மிக சரியான தண்டனை. அதோடு அந்த ஹசார்ட் லைட் போடுபவர்களையும் கவனிக்க வேண்டும். 4 விளக்குகளை ஒன்றாக எரிய விட்டு சாலையின் நடுவிலேயே வண்டியை நிறுத்திவிட்டு வடை சாப்பிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த விளக்கு போட்டால் வண்டிக்கு மறைந்து போகும் சக்தி கிடைத்து விட்டதாக அவர்கள் நம்புகிறார்களோ?
0: போதும் போதும், இனி சிக்னல் விளக்கை சரியாக பயன்படுத்துவர்களுக்கு தெளிந்த நதி என்று விருதை வழங்குவோம். ஏனென்றால் இந்த நாட்டில் தான் எங்கே போகிறோம் என்று தெரிந்த ஒரே ஆள் அவராகத்தான் இருப்பார். அது மட்டுமல்ல மந்திரியாரே, சில பேர் வளைவில் திரும்பிய பிறகு 1/2 மைல் தூரம் வரை அந்த விளக்கை அணையாமல் விட்டு விடுகிறார்கள். பின்னால் வருபவர் இவர் இன்னும் எத்தனை வளைவுகளில் திரும்ப போகிறார், இவர் இப்போது திரும்புவார் அப்போது திரும்புவார் என்று அவர் பின்னே குழம்பி போய் கடைசியில் ஞானம் பெற்று தியானத்திற்கே சென்று விடுகிறார்கள்.
1: அவர்களை தொடர்கதையாளர்கள் என்று வேண்டுமானால் கூறலாம். அவர்களின் பயணம் முடிவடைந்தாலும் அந்த விளக்கு மட்டும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வளைவில் திரும்பும் அந்த நொடியில் தான் இண்டிகேட்டரையே போடுவார்கள்.
0: எதற்கு? அது எதற்கு? நான் திரும்பிவிட்டேன் என்று ஊருக்கு அறிவிக்கவா?
1: ஆமாம் அண்ணா, பார்த்தீர்களா, நான் சட்டத்தை மதித்து விட்டேன் என்று ஒரு நொடி மின்னல் வேகத்தில் காட்டிவிட்டு மறைந்து விடுவார்கள். இதை விட கொடுமை என்னவென்றால் கையை வெளியே நீட்டி திடீர் என்று சைகை காட்டுகிறார்கள் சில வாகன ஓட்டிகள்.
0: ஆமாம், கையை வெளியே நீட்டினால் இடது பக்கம் திரும்ப போகிறார் என்று அர்த்தமா, அல்லது பக்கத்தில் இருப்பவருக்கு டாட்டா காட்டுகிறார்களா என்று தெரிவதில்லை. சில பேர் கையை வெளியே விட்டுவிட்டு அப்படியே சாலையில் போகும் போது கடையில் ஒரு பாக்கெட் தண்ணீரோ ஜூஸோ வாங்கி கொண்டு போகிறார்கள்.
1: இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மன்னா, அவர்கள் கையை வெளியே நீட்டினால் மழை வருகிறதா என்று பார்க்கிறார்களோ என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அதுதான் அவர்களது வலது பக்க சிக்னலா?
0: மந்திரியாரே, உடனே ஒரு முரசு அறிவிப்பு செய்யுங்கள். வாகனத்தில் விளக்கு என்பது அலங்காரத்திற்கு அல்ல, அது மற்றவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க என்று மீறுபவர்கள் கழுத்தில் ஒரு பெரிய இண்டிகேட்டர் விளக்கை மாட்டி அது எந்நேரமும் டிக் டிக் என்ற சத்தம் போடும்படி செய்து விடுவோம்.
1: அடடா அடடா மன்னா, தங்கள் சிந்தனையே சிந்தனை. எப்படி மன்னா இந்த யோசனை எல்லாம் தங்களுக்கு வருகிறது?
0: அது எல்லாம் தானாக ஊற்றெடுத்து பெருக்காக ஓடுகிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

சுறுசுறுப்பான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்துல ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101 மார்னிங் ஷோ. தென் குமரி தேனலை, இது நமது குமரி மண்ணில் இருந்து புறப்படும் இசையலை. ஹாய் தாகர்கோவில் கேக்கி மக்களே, மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜே ஜே லிஜு. ஆமாங்க, இன்னைக்கு சூப்பர் ஹிட் பாடல்களையும் நாம தெரிக்க விட போறோம். நியூ ஜெர்சியில இருக்கிற மெட்லைஃப் ஸ்டேடியத்துல வர திங்கட்கிழமை அதிகாலை 12:30 கதவு நம்ம இந்திய நேரப்படி நள்ளிரவை தாண்டி அதிகாலை பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 இறுதி போட்டியில ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் விளையாடுறத பத்தி இந்த உலகமே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இந்தியா அதுல இல்லையே.

இனி இயங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம 15 வயதிற்குட்பட்ட இந்திய ஆண்கள் கால்பந்து அணி பிஃபா நடத்த போகும் வரலாற்று சிறப்புமிக்க முதல் Under-15 பிஃபா உலகக்கோப்பை போட்டியில விளையாட இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. இந்திய இளையோர் கால்பந்து வரலாற்றுல இது ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதப்படுதுங்க. இந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட அந்த கையோட இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சா அபேங்கர் எழுதி இசையமைத்து அவரோட பால்டப்பா ராப் வரிகளை பாட தீப்தி சுரேஷ் குழுவினர் இணைந்து பாடியிருக்கும் சூப்பரான யூஸ்ஃபுல்லான கலக்கலான டியூட் பட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: என்னடி,
8: எங்க வரணும்
9: அக்கா? திங்கள்

0: ஞாயிற்றுக்கிழமை
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: இணைந்திருப்பது தென்குமரி தேனலையுடன். இது குமரி எஃப்எம் 101, இது நம்ம எஃப்எம்ங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து ஃபீவர் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்திய இளையோர் கால்பந்து அணி புதிய ஃபிஃபா தொடர்ல பங்கேற்க இருக்காங்க அப்படிங்கிற பேசிட்டு இருந்ததுனால அதை பத்தி தான் இன்றைய பொது அறிவு கேள்வியும் எடுத்திருக்கோங்க. இன்றைய கேள்வி என்னன்னா, 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஃபிஃபா முதல் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எந்த நாட்டில் இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? மீண்டும் ஒருமுறை கூட கேள்வியை சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஃபிஃபா முதல் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எந்த நாட்டில் இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? இதுக்கான பதில ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம சரி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க பதில யோசிச்சுட்டே இருங்க. உங்களுக்காக இப்ப ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையில, விக்னேஷ் சிவன் வரிகள்ல, தீப்தி சுரேஷ் பாடியிருக்கும் சும்மா சில்லுன்னு ஒரு பாடல் தேவாரா படத்திலிருந்து. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: தேதியும் செய்தியும்
4: இன்று ஜூலை மாதம் 18 தேதி.
5: நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் இன்று.
4: நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் என்பது தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த நாளான ஜூலை மாதம் 18 தேதியை குறிக்க ஐநா சபை அறிவித்த ஒரு சிறப்பு நாளாகும்.
5: இனங்களுக்கு இடையே நல்லுறவு ஏற்படவும், மனித உரிமைகளை மேம்படுத்தவும், ஆண் பெண் சமம் என்ற நிலை ஏற்படவும் மண்டேலா பாடுபட்டார் என்றும், அவர் உழைப்பை நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த நாளை ஆண்டுதோறும் மண்டேலா சர்வதேச நாளாக கடைபிடிப்பது என்றும் ஐநா சபையின் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: இந்திய பெண் மருத்துவர் கடம்பினி கங்குலி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: ஆயிரத்தி 1861 ஆண்டு இதே நாளில் பிறந்த கடம்பினி கங்குலி அவர்கள் முதல் மேலை நாட்டு மருத்துவ பயிற்சி பட்டம் பெற்ற தெற்காசிய பெண் உடலியல் மருத்துவர் ஆவார்.
4: இவரும் இவரது கணவர் துவாரகநாத் கங்குலியும் இணைந்து பெண் விடுதலைக்காகவும், இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்த பெண்களுக்காகவும் பாடுபட்டுள்ளனர்.
5: மைசூர் சமஸ்தானத்தின் 25th மற்றும் கடைசி அரசரான ஜெயசாமராஜா உடையார் அவர்கள் 1919 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
4: இவர் ஒரு மெய்யியலாளராகவும், இசையியலாளராகவும், அரசியல் சிந்தனையாளராகவும், கொடையாளராகவும் அறியப்படுபவர் ஆவார்.
5: இந்திய ஆன்மீக தலைவர் 69th சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1935 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
4: இந்திய பின்னணி பாடகர் சுக்வீந்தர் சிங் அவர்கள் 1971 ஆண்டு

0: தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகை சௌந்தர்யா அவர்கள் 1972 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
1: தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னத்தான்.
0: முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான பிரியங்கா சோப்ரா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1982 ஆண்டு இதே நாளில் பிறந்த பிரியங்கா சோப்ரா அவர்கள் 2000 ஆண்டில் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார்.
0: அப்பட்டத்தை வென்ற 5வது இந்திய பெண்ணான இவர் தமிழன் என்னும் தமிழ் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார்.
2: 1925 ஆண்டு இதே நாளில்தான் ஹிட்லரின் புகழ்பெற்ற படைப்பான மெயின் கேம்ப் வெளியிடப்பட்டது.
0: தமிழக கவிஞர் வாலி அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: சுமார் 15,000 அதிகமான திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ள கவிஞர் வாலி அவர்கள் சத்யா, ஹேராம் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார்.
0: டி எஸ்

0: ரங்கராஜன் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் கவிதையைப் போலவே ஓவியத்தின் மீது கொண்டிருந்த தீராத பற்றின் காரணமாக ஓவியர் மாலியைப் போல சிறந்த ஓவியராக வர வேண்டும் என்ற ஆசையில் தனது பெயரை வாலி என மாற்றிக்கொண்டார்.
1: அம்மா, பொய்க்கால் குதிரை, கிருஷ்ண விஜயம் போன்ற பல சிறந்த படைப்புகளையும் இவர் படைத்துள்ளார்.
0: பத்மஸ்ரீ விருதுடன் 5 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசின் விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் 2013 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகர் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் 1974 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள், இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லன் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
7: இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
8: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
7: போன் 233-066.
1: உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. இது பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரங்க. இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கிற ஞாபகப்படுத்திடலாம். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஃபிஃபா முதல் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எந்த நாட்டில் இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? இதற்கான பதில் அசர்பைஜான் நாட்டில். இந்த வருஷம் அக்டோபர் 22 முதல் அக்டோபர் 31 வரைக்கும் இந்த போட்டியை தொடர வந்து நடத்த போறாங்க. 211 நாடுகளை சேர்ந்த இளையோர் அணிகள் இந்த போட்டியில பங்கேற்க இருக்கிறாங்க. இதுல தான் நம்ம இந்திய இளையோர் கால்பந்து அணியும் வரலாற்று சிறப்புமிக்க முறையில முதல் முறையா பங்கேற்க போறாங்க. நம்ம தேசமே அவங்க வெற்றிக்காக காத்திருக்கு, நாமளும் அவளோட காத்திருக்கோம். மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் ஒரு முறை கூட. 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஃபிஃபா முதல் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இந்த நாட்டில் இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? இதற்கான பதில் அசர்பைஜான் நாட்டில். கேள்வியும் பதிலும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இனி அடுத்தது நம்ம ஊர் செய்தி ஒண்ணு. நாகர்கோவில் கலெக்டரேட் ஆபீஸ் பக்கத்துல நம்ம வந்து AI தொழில்நுட்பத்தில் இயக்கக்கூடிய டிராபிக் வெஹிக்கிள் டிராக்கிங் கேமரா வச்சிருந்தாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் அதிகப்படியா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாகர்கோவில் பார்வதிபுரம் மேம்பாலம் பக்கத்துலயும் ஒரு கேமரா ஒண்ணு வச்சிருக்காங்க. AI தொழில்நுட்பத்தால இயங்கக்கூடிய ஒரு கேமரா. சோ நீங்க அங்கங்கன்னு எங்க போனாலும் கார்ல போனா சீட் பெல்ட் போடுங்க, டூ வீலர்ல போனீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட மறக்காதீங்க. இது பயணிக்காக இல்ல, உங்க சேஃப்டிக்காகங்க. கார், பஸ், ஆட்டோ, ட்ரெயின் நீங்க இதில் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கலாம். நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:56. குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனில். இது அடுத்ததா ஒரு டான்சிங் சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் இசையில விவேகன் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர், ரக்ஷிதா சுரேஷ் குழுவினர் பாடியிருக்கும் ஜவன் பட பாடல். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை. எங்கேயுமே போதும் என்றெடுவது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென் குமரி தேனலை. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து செய்தி சுருக்கத்துக்கு பிறகு மீண்டும் தென் குமரி தேனலை தொடரும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்ப

துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து ஏழாவது

0: அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: டீ சாப்பிட்டு இருந்தாலும், பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு இருந்தாலும், காட்டில் மீட்ல ரோட்ல டிராபிக்ல இருந்தாலும் இப்ப டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:03. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம் குமரி மண்ணின் மூச்சு. ஊரெல்லாம் இதை பத்தி தாங்க பேச்சு. இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. நீங்க மார்க்கெட் போறீங்க அப்படின்னா முதல்ல இதை கேட்டுட்டு கிளம்புங்க. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 50, வெண்டைக்காய் பச்சை 40, நாட்டு தக்காளி 35, ஆப்பிள் தக்காளி 45, நாட்டு மிளகாய் 70, நாடன் மிளகாய் 90, சீனி அவரைக்காய் 48, வெள்ளரிக்காய் 40, பாகற்காய் 70, இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 55, பல்லாரி 45, கேரட் 80, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 70, சின்ன வெங்காயம் 85, பூசணி 15, தனியங்காய் 35, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 43, பீன்ஸ் 90, சௌச்சோ 150, தட்டைப்பயிறு 45, நாடன் மாங்காய் 50, பீட்ரூட் 55, முள்ளங்கி 50, எலுமிச்சை 80, நார்த்தங்காய் மற்றும் காலிஃபிளவர் தலா 1 கிலோ 60 ரூபாய், தேங்காய் குடிமுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53, வாழையிலை ஒரு புட்டு 15, மல்லிக்கீரை 90, புதினா 100, பால் சேம்பு 80, வழுதலங்காய் 65, கோவக்காய் 58, சுரக்காய் 22, காராமணி 48, ஒட்டு மாங்காய் 40, நூல்கோல் 75, பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விபரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விபரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 33.25 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 64.95 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 12.73 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 12.82 அடியாகவும், பொய்கை அணையில் 15.90 அடியாகவும், மாமல்லபுரம் அணையில் 37.98 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது.

0: முக்கியமான விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் வருதுங்க. பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நாம பேசலாம், பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது தென் குமரி தேனலை.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி.

0: நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
7: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
6: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
7: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
7: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
6: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-3453-50. என்ன புரிஞ்சுதா?
7: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20.
8: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358-73-7358.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
13: அப்போ கார் வாங்க போறோமா?
12: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
13: வாவ், கிரேட்.
14: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
15: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
16: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
15: போன் 233-066.
17: உங்க வீட்டு கிளாக்ல நீங்க கையில கட்டிருக்க வாட்ச்ல, கையில வச்சிருக்க மொபைல்ல டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:11. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மார்னிங் ஷோ தென்குமரி தேனலை. நம்ம எஃப்எம்ல என்னென்ன லைவ் ஷோஸ் இருக்கு அப்படின்னு பாத்துலாம். இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ இருக்கு, முற்பகல் 11:00 குமரி பண்பலையுடன் நேரலையில செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு இருக்கும் சந்தோஷம்.

தோஷங்களும் சவால்களும் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. இரவு 8:05 நம்ம குட்டி சுட்டீஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் இருக்கு. 9:15 பவனி வரும் குமரிந்தலா இருக்கு. உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்றோம், 2602240 மற்றும் 2907222 முன்னினைப்பினா 0465 ரெண்டு சேர்த்து நீங்க டால் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 2026 இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் மோதிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம், அர்ஜென்டினாவுக்காக விளையாடக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் லயோனல் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா. இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷனுக்காக ஒரு குழந்தைய வந்து டபுள் வச்சு குளிப்பாட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. ஆனால் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ந்து அவருக்கு எதிராக ஸ்பெயின் நாட்டுக்காக விளையாட போகுதான். அந்த வீரரின் பெயர் வந்து லமின் யமால். ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியாலாம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க. சரி, இந்த விஷயத்த கேட்ட கையோட அடுத்ததா உங்களுக்காக ஒரு மாசான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில, விஷ்ணுடவன் வரிகள, ஜி வி பிரகாஷ், ஆதி ரவிச்சந்திரன் பாடியிருக்காங்க. குட் பேட் அக்லி பட பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் கமர் எஃப்எம் 101.1.

காவிரி தேனலின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணம் இன்னதாக அமைய வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: இப்போ காலை மணி 8:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இனி உங்களுக்காக வருது
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
5: ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த பக்கம் 8 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 8 பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்டிதர்கள், குருமார்கள், அதாவது அறிவாளிகள். இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும். அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும்.

0: கரை ஓரமாக ஒரு படகு கட்டி கிடந்தது. அதில் ஏறி உக்காந்தாங்க. அது மூலமாக அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம். அறிவாளிகள் இல்லையா, அதனால் ஒருத்தர் சொன்னார், இந்த படகு நமக்கு உதவி செஞ்சிருக்குது, அது செஞ்ச உதவி மூலமாக தான் நாம் 8 பேரும் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம் நன்றி செலுத்தணும், பதில் மரியாதை செய்யணும். அதை எப்படி செய்கிறது அப்படின்னார். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார், நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில் அதை நாம் எல்லாரும் நம்ம தலைமையில் சுமந்துக்கிட்டு போகிறது தான் நியாயம். ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக நாம் அதை சுமக்கணும், அதுதான் சரியான நன்றியாக இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த படகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு 8 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையாக இருந்தது. ஆச்சரியமாக அவங்கள பார்த்தாங்க. ஏங்க எதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காகத்தானே இருக்குது, நாம் அதை எதுக்காக சுமக்கணும், அதை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இதுக்கு அந்த 8 பேரில் ஒருத்தர் சொன்னாராம், என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா, நீங்கள் நன்றி கேட்டவங்களாக இருக்கிறீங்க, நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், நன்றி உடைமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த படகு எப்பவும் எங்கள் தலைமையில் தான் இருக்கும் அப்படின்னார். இது புத்தர் சொன்ன ஒரு கதை. வழி இருக்கு பாருங்க, அதையே முடிவுன்னு நினச்சி வாழ்நாள் பூரா பிடிச்சிக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஒரு மனிதன் ஜபம் பண்ணுறான், வழிபாடு பண்ணுறான், அது மூலமாக ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும், தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே. ஆனால் மனுஷன் அப்படி பண்ணுறதில்ல, வழிபாட்டையே லட்சியமாக வச்சுக்கிட்டு அதையே கெட்டியாக பிடிச்சிக்குவான். அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆகிடுறான், அதனால் அதை விட்டுட்டு அவனால் வெளியில் வர முடியல. வழிபாடு மூலமாக சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறார் ஓஷம். ஜபங்கிறது ஒரு முள், காலில் குத்தின முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறோம். முள்ளை எடுத்தாச்சு, அப்புறம் என்ன, ரெண்டு முள்ளையும் வீசி எறிஞ்சிட வேண்டியது தானே. ரெண்டு முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை, பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ளை குத்தி வச்சா வலி தான் தொடரும். அப்படி செய்கிறவன் முட்டாள். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்தில் பஞ்சமே இல்லைங்கிறார் அவர். அதனால் வழிபாடு ஜபம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோடு பயன்படுத்தணும். நம்ம ஆள் ஒருத்தன், அவன் என்னென்னா காலில் ஒரு முள்ளை தைச்சிக்கிட்டான், இன்னொரு முள்ளால் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், கடைசியாக அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள்ளை எடுக்க ஆரம்பித்தான். என்னப்பா இது, அதுதான் முள்ளை எடுத்துட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அவன் சொல்கிறான், ஏற்கனவே தச்சிருந்த முள்ளை எப்போவோ எடுத்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேனே இன்னொரு முள், அது இப்போ உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனால தான் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம், முதல்லையே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அதிகம். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம் நடக்கணும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது குமரி மக்களின் பேச்சு, ஊரெல்லாம் இத பத்தி தாங்க பேச்சு. இனி கேட்கலாம், மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஆரளி. ஆரளி அப்படின்னா வண்டுகள், மொய்க்கின்ற வண்டுகள் அப்படின்னு அர்த்தம். இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: 18ஆம் நூற்றாண்டு

0: உருவான முகூடர் பள்ளு இலக்கியத்துல இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் வரி என்னன்னா, சின்ன குளம் மருங்கில் தென்றல் தவழ்ந்து வர ஆரளி சூழ் சோலையிலே அன்னை மனம் மகிழ்ந்தாள். சிறிய குளத்தினுடைய அருகில் இதமான குளிர்ந்த காற்று வீச வண்டுகள் மொய்க்கின்ற சோலையின் இயற்கை சூழலை கண்டு அன்னையினுடைய மனம் மிகவும் பூரிப்படைந்தது. சோ ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
1: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
0: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கேக்கபோனி. CACOPHONY. கேக்கபோனி அப்படின்னா கேட்க விரும்பாத இறைச்சல், அதாவது ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து கேக்கபோனி அப்படின்னு சொல்றோம்.
2: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நம்மள சுத்திலும் நிறைய குரல்களோட இறைச்சல் வந்து கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்? All around was bubbling a cacophony of voices அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற, நம்ம வீடுகளில் பயன்படுத்தப்படுற ஒரு விஷயத்தை பத்தின ஒரு தெளிவான புரிதல் தான் சயின்ஸ் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரே அரிசி, ஒரே தண்ணி, ஒரே கேஸ் ஸ்டவ், ஆனா அடுப்புல நம்ம ஓபன் பாத்திரத்துல சமைக்கும் போது அது 30-40 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதே சமயல நாம பிரஷர் குக்கர்ல செய்யும் போது ஒரு 10-15 நிமிஷத்துல நமக்கு அந்த குக்கிங் வேலை முடிஞ்சிடுது. எப்படி இது? குக்கர்ல அந்த விசில்னு சொல்லக்கூடிய அந்த வெயிட் எதுக்கு இருக்கு, அதுல என்ன மேஜிக் இருக்கு,
0: அரிசியும் போட்டு வச்சிருவோம். அதை மூடி வச்சதுக்கு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சூடாக ஆரம்பிக்கும். தண்ணியினுடைய கொதிநிலை சுமார் 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே அது ஸ்டீமா மாற ஆரம்பிக்கும். நாம குக்கரோட மூடிய டைட்டா க்ளோஸ் பண்ணுவோம். இப்பதான் அந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆக போற நேரம். ஏன் தெரியுமா? குக்கரோட மூடி நல்ல டைட்டா சீல் ஆகுறதுனால ஒரு சின்ன அளவு ஸ்டீம் கூட, சின்ன அளவு ஆவி கூட வெளியே வர முடியாது, உள்ளேயே சேர தொடங்கும். இப்படி ஸ்டீம் அதிகமா சேர சேர குக்கருக்கு உள்ள ஒரு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். எப்படி நாம ஒரு பலூன்ல காத்த ஊதும் போது உள்ளே பிரஷர் அதிகமா மாறுதோ அதே மாதிரிதான் இதுவும்.
2: இந்த பிரஷர் வந்து குக்கருக்குள்ள அதிகமாகும் போது இதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டும் கூடும். இதுதான் இங்க இருக்கிற மெயின் சயின்ஸ். சாதாரணமா தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும் அப்படின்னா, இந்த பிரஷர் குக்கருக்குள்ள பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும் போது தண்ணீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இல்ல, அதையும் தாண்டி 115 டிகிரி 120 டிகிரி வரைக்கும் கூட சூடாகும். அப்படி அதிகமா சூடாகும் போது நம்மளுடைய குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடுது.
0: சரி, இப்போ அந்த விசிலோட பாட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? குக்கருக்குள்ள பிரஷர் ரொம்ப அதிகமானா அதுவே ஒரு டேஞ்சரஸா மாறிடும், குக்கரோடைய மூடி வெடிச்சிடும். அதனாலதான் குக்கர்ல இருக்கக்கூடிய அந்த வெயிட் வால்வ் பிரஷரோட லிமிட்ட தாண்டப்ப உள்ள அடைஞ்சிருக்கிற ஸ்டீம கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும், அப்பதான் அந்த விசில் சவுண்ட் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரஷர் சேஃப் லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த விசிலோடைய சத்தம்.
2: சப்போஸ் அந்த விசில், அதாவது அந்த குக்கருடைய சேஃப்டி வெயிட் வால்வ், அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற பிரஷர் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே போகும். அது வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம். சோ நம்ம குக்கர்ல ஃபுட் சமைக்கும் போது நிச்சயமா அந்த வெயிட்ட அதுல போட வேண்டியது கட்டாயம். சோ அந்த விசில், அந்த வெயிட் வந்து நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு தான். மற்ற மாதிரி இதுல இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, அந்த உள்ள சேரக்கூடிய அந்த பிரஷர் தான் உண்மையான மேஜிக்.
0: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: 101 ஆரம்பமாகிறது கேகே எக்ஸ்பிரஸ் ஃபிலிம் ஹிட்ஸ். இது குதூகலம் கொண்டாட்டம்.
1: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை.
10: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
11: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
10: போன் 233-066.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: குமரி FM 101 இது KK Express Film Hits குதுகலம் கொண்டாட்டம்.

0: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷத்து நான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷத்து நான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க

கே எக்ஸ்பிரஸில் இதுவரை நீங்கள் கேட்டது உத்தமபுத்திரன் நான் காதலில் விழுந்தேன் மற்றும் டிஷ்யூம் பட பாடல்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து ஏழாவது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது.

0: ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 9:02.

இதயத்தை தொடுகிற இசை, இயற்கையின் அழகான விடியல், இந்த இரண்டுக்கும் நடுவில் வார்த்தைகளால் பாலம் கட்ட வந்தாச்சு நமது குமரி பண்பலை 101. பண்பலையில் உங்களோடு இணைவது RJS முத்து ஆனந்தி. மொழி தெரியாவிட்டாலும் நம் மனதை அசைத்து பார்க்கும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது இசை மட்டும்தான். வரிகள் புரியலைனாலும் ராகங்கள் நம்மை கட்டி போடும். அப்படி பல மொழிகளின் அழகான இசை கோர்வையோடு உங்களை தேடி வருகிறது பண்மொழி பாடல்கள். கேளுங்கள், இசையோடு இணையுங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கீதா கோவிந்தம் எனும் தெலுங்கு மொழி திரைப்பட பாடல். பாடலை பாடியவர் ஷித் ஸ்ரீராம், பாடலுக்கு இசை கோபி சுந்தர்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20. நேரம் காலை 9:09. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி வருவது இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், சித்ரா, நம்மூர மந்தார் ஹூ என்னும் கன்னட மொழி திரைப்பட பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு, செல்ல பிராணிகளின் வளர்ப்பில் இருக்கும் சந்தோஷமும் சவால்களும். கண்டிப்பா செல்ல பிராணிகள்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கறது வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்று காலை 11:02 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, முன் இணைப்பு எண்ணாக 04652. உங்களுக்கான அலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் 8903257039. நேரம் காலை 9:17. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மலையாள கானம். கே ஜி யேசுதாஸ் மற்றும் காயத்ரி அசோகன் குரல்களில் தீபக் தேவின் இசையில் வருவது நாரன் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10%.

0: முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 9:24. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது ஹிந்தி மொழி திரைப்பட பாடல். தேவ்தாஸ் திரைப்படத்திற்காக இஸ்மாயில் தர்பார் இசையில் கே கே மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் அது நமக்கு கொடுத்த உணர்வு ஒன்றுதான். அதுதான் இசையோட மேஜிக். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் இந்த அரை மணி நேர பயணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:30. பசுமையான தென்னை மரங்கள், குழு குழு காயல் காற்று, இதோடு சேர்ந்து மனதை நினைக்கிற அழகான மலையாள மடல் மெலோடிஸ், அப்படியே கேரளாவுக்கே ஒரு விசிட் அடிச்ச ஃபீல் தரப்போகுது நம்ம கான கைரளி. வாங்க கேட்கலாம்.

0: குமரி எஃப்எம் 101 இத்தனை சமயம் கான கேரளியான கேட்டுக்கொண்டிருந்தது. சந்தோஷமாயிட்டு ஈ ஒரு வீக்கெண்ட் ஆவட்டെ എന്ന ആശംസകളോട്
1: ടാറ്റാ ബൈ ബൈ പറയുന്ന സമയം തന്നെയാണ്. അപ്പോ ഇന്ന് എനിക്ക് പോകേണ്ട സമയമായി. അപ്പോ ഞാൻ പോട്ടെ. നെക്സ്റ്റ് സാറ്റർഡേ നമുക്ക് കണ്ടുമുട്ടാലേ. ഓക്കെ, ബൈ ഓൾ. താങ്ക് യു ഓൾ.
0: നിങ്ങളുടെ കൂടെ നിങ്ങളുടെ സ്വന്തം ആർജെ ബൃന്ദാജി, നിർമ്മാതാവ് എസ് നവരത്ന. താങ്ക് യു ഓൾ.
2: கேரளத்து காற்றோடு நம் மனதை லேசாக்கிய கான கைரளி நிறைவு பெற்றது.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: குட் மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:02.
0: ஆரம்பமாகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போர்டிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க சனிக்கிழமையை சூப்பரா ஆக்குறதுக்காக நாங்க வந்தாச்சு சவாலி சமாளி கேம் ஷோல.
0: ஹாய் கேகே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். கேம் ஷோ விளையாட பேச சைன் இன் பண்றோம்.
3: RJT ஜெபின் மிக்ஸ்லைன்
0: RJ ஜே லிஜு. வெல்கம் டு தி கிளப்.
3: வெல்கம் டு தி கிளப். உங்களுக்காக நம்ம கேம் ஷோல 3 ரவுண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அது என்னலாம் ரவுண்ட்ஸ் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் நம்பர்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன உங்களுக்காக வர்றது ஒரு தடவை வந்த பெயர்ல பொருள் மறு தடவை வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே போகலாம் செகண்ட் ரவுண்ட். தனியே தனி உங்களை அப்படி தனியெல்லாம் விட்டுற மாட்டோங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதுல ஒன்று தனித்திருக்கும். அது எது, ஏன் அப்படிங்கிற ரீசனோடு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அப்படியே போறீங்க தேர்ட்
4: ரவுண்ட்.
3: ஆமாங்க, சங்கிலி பொங்கலி கதவை தோற அட்டகாசமான ரவுண்ட். 10 பாக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 10 பாக்ஸ்லயும் 10 விதமான டாஸ்க் காத்துட்டு இருக்கும். அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக் வேர்ட் சொல்லி பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல வர டாஸ்க வின் பண்ணிடலாம். ஈஸியா தான் இருக்கும். வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஸ் நீங்க தான் மாசு.
0: சரி, ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான 3 ரூல்ஸ் இருக்கு. அதை சொல்லிடலாம். மாதம் ஒரு முறை மட்டுமே இந்த நிகழ்ச்சியில நேயர் பங்கேற்க முடியும். ஒரு நேயர் பங்கேற்கலாம். ரெண்டாவது, வானொலியுடைய ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று பேசணும். நம்ம பேசுறத அவங்க போன்ல வந்து கவனமா கேட்டு பேசணும். மூணாவது என்ன அப்படின்னா, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டத்துல இருந்து விளக்கப்படுவீர்கள்.
3: பங்கேற்கணும்.
0: ஆமா, 2 முறை மட்டுமே சொல்லப்படும். 3வது முறை கேட்டீங்க அப்படின்னால ஆட்டத்துல இருந்து விளக்கப்படுவீர்கள்.
3: ஓகே, நேயர்கள் வர தொடங்கிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் முதல் நேயர், இந்த முதல் நேயர் யாரு? இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
5: வணக்கம்.

0: சூப்பர், அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட், தனியே தனம் தனியே.
1: சரிம்மா.
0: வானொலி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசுங்க. சரிங்க, முதல் ரூலே
2: மீறா இல்ல லிசனரா அதை முடிவு பண்ணிக்கோங்க. போட்டியாளர்னா கேம்ல கண்டினியூ பண்ணலாம், இல்ல லிசனர்னா
0: இதுவுமே போட்டி மாதிரிதான் இருக்கு. நீங்க பேசுறீங்களா, நீங்க பேசுறது நாங்க கேட்க வைக்கட்டுமா? சரி, உங்களுக்கான வார்த்தைகள் வேளாண்மை, வயல்வெளி, கொக்கு, மலை.
3: இதுல வந்து மலை மட்டும்தான் தனியா இருக்கு. மூன்றுமே வயல்வெளியை சம்பந்தப்பட்டது.
0: வயல்வெளி சம்பந்தப்பட்டது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை இருக்கு இல்லைங்களா தமிழ்ல?
3: விவசாயம்.
0: அச்சச்சோ, நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. நிலம் சார்ந்து ஒரு வார்த்தை இருக்குல்ல, குறிஞ்சி, குறிஞ்சி, முல்லை, மருதம், அந்த மாதிரி. அதுல
3: அதாவது அது வந்து குறிஞ்சி அம்மா.
2: மலை வந்து அவங்க.
0: சரி, மலை வந்து குறிஞ்சி அப்படிதானே?
3: ஆமா.
0: சரிங்க, அப்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, அப்படியே போறீங்க தேர்ட் ரவுண்ட். இன்னும் நீங்க வானொலி ஒலி அளவு குறைச்சு வைக்கல, இன்னும் குறைக்கல அப்படின்னா எங்களுக்கு கேக்குது, எங்களுக்கு கேக்குது அப்படின்னு ஆட்டத்துல இருந்து
3: விளக்கப்படுவீர்கள்.
0: எங்களுக்கு எங்களுக்கு வெளியே கேக்குதா எக்கோ தெரியலையே.
2: ஓகே, நீங்க கேம்ஸ் விளையாடும் போது நீங்க கரெக்டான இடத்துல இருந்து விளையாண்டீங்கன்னா உங்க வாய்ஸ் தான் எல்லாருக்கும் நல்லா கேட்கும். சொல்றோம் ஓகே. தேர்ட் ரவுண்ட் போறீங்க, எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க?
3: நம்பர் 10.
2: நம்பர் 10, 10 க்குள்ள என்ன இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்க சொல்லலாம் மேஜிக்கல் வேர்ட்
3: பூம்பா.
2: இரண்டு சீட்ரே.

0: அருமையான ரவுண்ட், அட்டகாசமான ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. சினிமா சினிமா சினிமா, ஓகேவா?
1: நன்றி சார்.
0: இன்னும் டாஸ்கே நாங்க சொல்லல, அதாவது நாங்க கொடுக்கும் குறிப்புகளை வைத்து ஒரு 5 குறிப்பு கொடுப்போம் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் குறிப்புல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அற்புதம், இல்லைன்னா பாயிண்ட் கம்மியாயிட்டே வரும். வெற்றியாளர அறிவிச்சிடலாம். அந்த குறிப்புகளை வச்சு அது எந்த மூவி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஓகே. இந்த படத்துல ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இருக்கிறாங்க.
1: ரெண்டு
0: ஹீரோயின், ஹீரோயின்ஸ். இந்த படத்துல வர ஒரு ஹீரோயின் பாதியில இருந்து வில்லியா மாறிடுவாங்க.
2: நாலஞ்சு படம் எண்ணிடலாம் போல இருக்கே.
0: ஆமா,
2: பண்ணிட்டேன்.
0: அடுத்த க்ளூ பேர்லாமா? ஓகே. இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து பணக்காரரா இருப்பாரு, ஆனா ஏழையா மாறிடுவாரு. ஆனா உழைச்சி அப்புறம் பணக்காரரா பின்னும் மாறிடுவாரு.
2: இப்போ வந்து ஒரு 10 படத்துல 4 படம் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. அடுத்த க்ளூக்கு போலாம்.
0: எனி கெஸ் ஏதாவது கெஸ் பண்றீங்களா?
1: இல்ல, இது வந்து
0: ரொம்ப டஃப்பா இருக்கு. நிறைய படங்கள் இப்படி இருக்கு. சரி, ஓகே, அடுத்த. இந்த படத்துல ஒரு ஃபேமஸ் ஆன கிளாசிக்கல் டான்ஸ் பாட்டு வரும். டான்ஸ் வரும், பாட்டு வரும்.
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட அந்த படம் சார்.
0: சரி, ஓகே, அடுத்த க்ளூ கூட கொடுக்கறோம். 5வது க்ளூ கரெக்ட்டா கேட்டுக்கோங்க.
2: ரெடிங்களா?
0: படத்தோட நேம்லயே ஒரு பாட்டு வரும். சரி, ஓகே, நல்ல முயற்சி. சரி, லாஸ்ட் ஒரு சொல்லிடுறோம். இந்த படத்துல வர வில்லியோட பேரு நீலாம்பரி.
2: நீலாம்பரி
0: சொல்லி கண்டுபிடிக்கலனாதான் நம்ம வருத்தப்பட்டிருக்கணும். நீலாம்பரி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், இது குமரி பண்பலை 101 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க? வடசேர்ல இருந்து.
2: காலையில சாப்பிட்டீங்களா கீதா மேடம்? அப்ப கொஞ்சம் சத்தமா பேசுங்க, பாப்போம். ஊரெல்லாம் கேக்கணும் உங்க பேச்சு. சரிங்க,
0: ஓகே. முதல் ரவுண்ட் பேர்லாமா?
3: போலாம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் இப்ப சொல்லுவாங்க, கேட்டு அப்படியே சொல்லிருங்க.
2: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் காபி,
3: காபி,
2: டீ,
3: டீ,
2: கூல் ட்ரிங்க்ஸ்,
3: கூல் ட்ரிங்க்,
2: ஜிகஜண்டா,

0: ரெண்டா
1: பிளாக் டீ.
0: பிளாக் டீ,
1: பிளாக் டீ
0: ரிபீட்.
1: பிளாக் காஃபி,
0: பிளாக் காஃபி
1: டீ
0: ரிபீட்.
1: பிளாக் டீ
0: ரிபீட்.
1: ஜிஞ்சர் டீ,
0: ஜிஞ்சர் டீ.
1: அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்டு.
2: செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: சொல்லுங்க.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் ஜீப்ரா கிராசிங், கிரீன் சிக்னல், ஸ்டாப், கிராஸ் த ரோட்.
1: இல்ல ரோட் கிராசிங் வச்சுக்கலாமா?
2: ரோட் கிராசிங் சிம்பிள்ஸ், இதெல்லாமே சிம்பிள்ஸ். ஜீப்ரா கிராசிங், கிரீன் சிக்னல், ஸ்டாப், கிராஸ் த ரோட், சிம்பிள்ஸ் இதெல்லாமே.
1: இல்ல ரோட் கிராசிங்
2: நினைக்கிறேன்.
0: ஜீப்ரா கிராசிங் நடந்து போலாம், ரோட் நடக்கிறது, ஸ்டாப் வந்து நிக்கிறது.
2: ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, மத்ததெல்லாம் ரோட் கிராசிங் குறிக்கும், ஸ்டாப்னா நீ நிக்கணும்னா நிக்கணும், கிராஸ் பண்ண கூடாது அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்களும் போறீங்க தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக 10 பாக்ஸஸும் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைதான். 10வது பாக்ஸஸ் மட்டும் வெயிட் பண்ணல, ஆல்ரெடி பினிஷ் ஆயிடுச்சு. இப்போ 9 பாக்ஸஸ் வெயிட்டிங். எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க? 8 என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஜி பூம்பா சொல்லுங்க.
0: ஜி பூம்பா
2: திருந்திருச்சி.
1: என்ன வருது? ஓஹோ, பறக்கும் பந்து பறக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபுட்பால் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் வர போகுதுங்க இந்த ரவுண்ட்ல.
2: பந்து பறக்க போகுதா அப்படின்னு பாத்துடலாம். உங்களுக்காக கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேக்குறோம், கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வின்னர் தான்.
1: ஆமா, உங்களுக்கு கோல்ஸ் வழங்கப்படும். சரியா, ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி எத்தனை கோல்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு பாக்கலாம். மொத்தம் 20 கோல்ஸ் இருக்குதுல்ல, சரிங்களா? உங்களுக்கான முதல் க்வெஸ்சன், லயோனல் மெஸ்ஸி எந்த நாட்டின் தேசிய அணிக்காக விளையாடுகிறார்? இன்னைக்கு நம்ம பண்பலை கேட்டிருந்தா கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருந்தோமே, கண்டுபிடிச்சிருக்கலாமே. உலகக்கோப்பை இறுதி போட்டியில் விளையாட போகும் இரண்டு அணிகளின் பெயர்கள் என்ன, இல்லாட்டி இரண்டு நாடுகள் எது? உலகக்கோப்பை போட்டியில் மொத்தம் எத்தனை நாடுகள் பங்கேற்கின்றன? சரிங்க, 48 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி 32 நாடுகள் வந்து பங்கேற்றாங்க. சரி, பிஃபா கடைசி க்வெஸ்சன் வந்து கேட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா பரவாயில்ல, எல்லாருமே வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க இல்லையா?
2: சொன்னதுனால
1: பரவாயில்ல. வாழ்த்துக்கள்மா, நல்லா ட்ரை பண்ணீங்க. சரி, அடுத்ததா நம்ம என்ன பண்ணலாம்?
2: நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம். குமரி பந்தல 101 சவாலை சமாளி கேம் ஷோ.
3: மருத்துவமனைக்கு போகலாம், குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: புதுமையான
5: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான

0: பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
9: அப்போ கார் வாங்க போறோமா?
8: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: வாவ், கிரேட்.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
11: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
12: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
11: போன் 233-066.
13: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: வெல்கம் பேக் மக்களே, குமரிபங்களை 101.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சவாலே சமாளி கேம் ஷோ.
4: வெல்கம் டு தி கிளப்,
3: வாங்க விளையாடலாம். அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து அப்படின்னு சந்திக்கலாம். வணக்கம். ஓகே, அவங்களை கட் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் பால்மணி அகஸ்தி சார்.
3: பால்மணி அகஸ்தி சார் இருந்து பேசுறீங்க. முதல் ரவுண்ட் ஏறலாமா?
5: போயிடலாம்.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள்
5: பஸ் ஸ்டாப்,
3: ரயில்வே ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்ட், ஆபீஸ்.
5: ஆபீஸா?
3: ஆ. ஸ்கூல்.
6: கொஸ்டின் கேட்டா திரும்ப கொஸ்டின் கேக்குறாங்களே.
3: ஸ்கூல்
5: சார்.
3: ஸ்கூல்.
5: ஸ்கூலா?
3: ஸ்கூல்.
5: ஸ்கூல்.
3: பஸ் ஸ்டாப்.
5: ரிபீட்.
3: ரயில்வே ஸ்டேஷன்.
5: ரிபீட்.
3: ஆபீஸ்.
5: ரிபீட்.
3: ஆட்டோ ஸ்டாண்ட்.
5: ரிபீட்.
3: காலேஜ்.
5: காலேஜ்.
3: நோ பார்க்கிங்.
5: நோ பார்க்கிங்.
3: நோ பார்க்கிங்.
6: உங்களுக்கான வார்த்தைகள் அலுமினியம், அமெர்சியம், ஜெர்மானியம், பிரான்சியம்.
3: எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ
5: அலுமினியம் மெட்டல்.
6: சரிங்க.
5: என்ன
6: வேறுபட்டவை? சரிங்களா. மற்ற மூன்று வந்து நாடுகளின் பெயரை கொண்ட தனிமங்கள். இது தனியா பெயர் வச்சிருக்காங்க. ஆமா, அமெர்சியம் அப்படிங்கறது அமெர்சியா நாட்டையும், ஜெர்மானியம் அப்படிங்கறது ஜெர்மனி நாட்டையும், பிரான்சியம் அப்படிங்கறது பிரான்ஸ் நாட்டின் பெயரையும் கொண்டு வைக்கப்பட்டது. சரிங்களா? சரி, ஓகே. ஆனாலும் விடைய வந்து சரியா சொன்னதுனால
3: அந்த ரீசனிங் கரெக்ட்டாவே சொல்லிட்டாங்க, மார்க்கெட்டிங் இன்னும் சொல்ல முடியல. அதனால இன்னும் அறிவிக்கிறோம், தேர்ட் ரவுண்ட் போறீங்க. உங்களுக்கான பாக்ஸ் நீங்க இப்ப செலக்ட் பண்ணலாம். 10-8 தவிர மீதி எந்த பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ண போறீங்க?

0: இரண்டு.
1: இரண்டுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்ப ஜி பூம்பா சொல்லணும்.
0: ஜி பூம்பா
1: நீங்களா இப்ப உடனே சொல்ல வேண்டாம், நாங்க சொல்லுவோம், நீங்க அதை கண்டினியூ பண்ணி எங்களுக்கு ஃபினிஷ் பண்றீங்க. ஓகேவா?
2: ஃபினிஷ் பண்ணா நீங்க தான் வின்னர்.
1: ஓகே, உங்களுக்கான ஸ்டோரி. ஒரு அழகான ஆறு, ஆறு பக்கத்துல பூக்கள், இலை, மரம், செடி, கொடி என இயற்கையின் எயில் கொஞ்சி விளையாடுகிறது. அதன் பக்கத்துல ரோடு, ரோடு மேல காரு, காரு பிள்ளை யாரு? நீங்க
2: தான்.
1: இப்போ நீங்க தான் கதைய கண்டினியூ பண்ண போறீங்க.
0: ஆற்று பக்கம் ரோடு இருக்கிறது, ரோட்ல காரு, காருக்குள்ள நான் இருக்கிறேன். நான் ஆற்றுக்குள்ள விழாம ரோடு வழியா வீடு போச்சிருக்கேன்.
2: என்ன ஒன் லைன் ஸ்டோரியா இருக்கு, அப்படியெல்லாம் விட முடியாது, இன்னும் ரெண்டு லைன் கூட சொல்லியே ஆகணும்.
1: இவ்வளவு சொன்னீங்க, அந்த கார்ல இருந்து வீட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல தெரியாதா? நீங்க ஸ்டோரி சொல்லுங்க எங்களுக்கு.
0: கார ஓட்டி மார்க்கெட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கிக்கிட்டு.
1: என்னெல்லாம் வாங்கினீங்க?
0: காய்கறிகள் வாங்கிட்டு.
1: ஓகே,
0: வாங்கிட்டு
1: காய்கறி ரேட் எல்லாம் பரவாயில்லையா?
0: அப்படி போய் பார்க்கிங் போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன்.
1: பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எங்கிட்ட போய் சொல்லி இருக்கீங்க, நேரா வீட்டுக்கு போயிட்டேன். இவ்வளவு வேலை இடல பண்ணிருக்கீங்க,
3: இப்படி பண்றீங்க.
1: சரி, ஓகே, அழகா பேசுறீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: சார்,
0: இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி.
1: இனி ரொம்ப சூப்பராவே கேம் ஷோ போச்சுல. மூணு பேர் வந்திருந்தாங்க, மூணு பேருமே தேர்ட் ரவுண்ட் போனாங்க.
2: ஆமா,
1: அகத்தீஸ்வரத்தில் இருந்து பால்மணி, புதுக்குடியிருப்பில் இருந்து ஹலீல் ரஹ்மான், இந்த இரண்டு நேயர்களுமே இன்றைய கேம் ஷோவின் வின்னர்ஸ்.
2: அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பாக, அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம கேம் ஷோ எண்ட்ல ஒரு பாடல் வருது, கேட்டு ரசிச்சுட்டே இருங்க.
2: உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்குங்க.

0: நிறைவு பெற்றது சவால்களை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போர்டிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: கடிதமும் கருத்தும், நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் தினமும் காலை 6:10 நமது குமரி பண்பலை 101 வளம்பரும் எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் இம்மாதம் 3ஆம் தேதி காலை பெண் கல்வியின் அவசியம் குறித்தும், 4ஆம் தேதி காலம் பொன் போன்றது என்றும், 6ஆம் தேதி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் எனவும் எடுத்து சொன்ன விதம் அருமை. மேலும் இம்மாதம் 3ஆம் தேதி காலை 7:05 மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் இம்மாதம் 3ஆம் தேதி கடலுக்கு அடியே இருக்கும் தங்கத்தை பற்றியும், 6ஆம் தேதி செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பது குறித்தும், 12ஆம் தேதி கோடையில் வெப்பம் அதிகமாக இருக்கும், கோடை வெப்பத்தை சமாளிக்க தியானம் மற்றும் நீச்சல் ஆகியவற்றை செய்யலாம் என சொன்ன விதம் அருமை. தினமும் காலை 8:30 வளம்பரும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், இம்மாதம் 3ஆம் தேதி உழைப்பும் நேர்மையுமே வாழ்க்கையில் முன்னேற வழிகள் எனவும், 6ஆம் தேதி கனவுகளை இலக்குகளாக மாற்றி இடைவிடாத உழைப்பின் மூலம் மட்டுமே நாம் அதனை அடைய முடியும் என சொன்ன விதம் சிறப்பு. இம்மாதம் 4ஆம் தேதி காலை 9:30 கான கைரளி மலையாள படப்பாடல்கள் கேட்டேன். பாடல்கள் யாவும் மேன்மையாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். இம்மாதம் 3ஆம் தேதி காலை 10:03 இளஞ்சாரல், இதில் நம்பிக்கைதான் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவியர்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். 5ஆம் தேதி காலை 10:02 இளைய பாரதம், இதில் பேசுவது நான் பகுதியில் வன பாதுகாப்பு வாரம் குறித்து ஏ மைக்கேல் அஜின் அவர்களின் உரை கேட்டேன். சிறப்பாக இருந்தது. நினைவூட்டுவோம், நடப்பு நிகழ்வுகள் யாவும் மிக மிக அருமை. மேலும் இம்மாதம் 7ஆம் தேதி காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் வடக்கன் குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன். சுவாரஸ்யமானதாக இருந்தது நிகழ்ச்சி. 12ஆம் தேதி காலை என்றும் இளமை, இதில் சில்வஸ்டர் அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் சிறப்பாக இருந்தன. மேலும் இம்மாதம் 2ஆம் தேதி 11:05 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பாடல், கவிதை, காலத்தின் முக்கியத்துவம், கடிஜோக்ஸ் என அசத்திவிட்டார்கள். தினமும் பகல் 12:50 நமது குமரி பண்பலை 101 வலம் வரும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இம்மாதம் 9ஆம் தேதி பொடுகு தொல்லை நீங்க வழிகளை சொன்ன விதம் பயனுள்ளதாக இருந்தது. 4ஆம் தேதி நலமாய் வாழ்வோம்

முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலிகள் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்ள முடிந்தது. தினமும் பகல் ஒரு மணிக்கு வலம் வரும் செய்தி தெரியுமாவில் இம்மாதம் 2ஆம் தேதி தவளைகள் பற்றியும், 6ஆம் தேதி விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களை பற்றியும், 8ஆம் தேதி புறாக்கள் குறித்தும், 9ஆம் தேதி புத்தகம் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும், 12ஆம் தேதி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் பற்றியும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இம்மாதம் 6ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் அலைபேசியை குழந்தைகள் பயன்படுத்துவதை பற்றி சிந்திக்க வேண்டியதும் எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகளும் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 9ஆம் தேதி பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கேட்டேன் சிறப்பாக இருந்தது. 2ஆம் தேதி பிற்பகல் 3:00 சந்திப்போம் சிந்திப்போம் நேரலை நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு சம்பந்தமாக வழக்கறிஞர் எஸ் பழனி முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். சொத்துரிமை சம்பந்தமாக பலவித சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைத்தன. 8ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 4ஆம் தேதி இரவு 7:30 உழவர் உலகம், இதில் திருமூலநகர் ஏ ஜெகதீசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். மாமரம், தென்னை, கொய்யா, டிராகன் பழம் இவைகளை வளர்த்து வரும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் பயனுள்ளதாக இருந்தது. அதே தினம் அமுது சுரபியில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் குறித்த உரையாடலும் மிக மிக அருமை. 3ஆம் தேதி உழவர் உலகம், இதில் செவ்வாழை சாகுபடி குறித்து ஆலங்கோட்டை எஸ் ஜி அருண் செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். செவ்வாழை சாகுபடியின் நுணுக்கங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. 5ஆம் தேதி உழவர் உலகம், இதில் இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவம் குறித்து குமாரகோவில் பி ஜெகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அன்றைய தினம் அமுத சுரபியில் பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் யோஜனா குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. 10ஆம் தேதி உழவர் உலகம், இதில் வான்கோழி வளர்ப்பு குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இம்மாதம் 4ஆம் தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் சல்மாவின் 2வது ஜாமம் கதை சமூக பார்வை உரை கேட்டேன். முனைவர் மெர்லின் மினி அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார். தேனமுது தொடரில் படைப்பாளர் உஷா தேவி அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த ஆர் குமுதினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சக்தி கார்டன் சரஸ்வதி இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை கொண்டக்கம் அடக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். 8ஆம் தேதி காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் நேயர்கள் பாராட்டு குறித்து பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 9ஆம் தேதி காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை குண்டக்கம் அண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று யாவிலும் சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். 7ஆம் தேதி காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று குரலையும் பொருளையும் சொன்ன விதம் மிக மிக அருமை. 8ஆம் தேதி 11:30 குமரி பண்பலுடன் நேரலையில் பாராட்டு குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 9ஆம் தேதி காலை குண்டக்கம் அடக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் சிரிப்பு, அழுகை, கோபம் என அனைத்து சுற்றுகளிலும் சிறப்பாக பங்கேற்று அசத்திவிட்டார்கள். பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி பழவூர் நல்லபெருமாள் சரி இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை குண்டக்கம் அடக்க நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது. 7ஆம் தேதி காலை சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்று குரலையும் பொருளையும் சொன்ன விதம் மிக மிக அருமை. 8ஆம் தேதி காலை பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்று இறைவணக்கம், பாடல், கதை, கவிதை என அசத்திவிட்டார்கள். பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி செட்டியார் மடம் சி மணிகண்டன் இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 4ஆம் தேதி காலை 7:05 முற்றத்தில் நின்று இதில் அண்ணன் தம்பி உரையாடல் வாயிலாக குதிரைவாலி கஞ்சி உடம்புக்கு எவ்வளவு நல்லது என்பதை உணர வைத்த விதம் அருமை. அதே தினம் பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் இதில் மாத்தூர் செம்மன்விளை செல்லன் அவர்களின் கைவண்ணத்தில் வாழ்வு எனும் தலைப்பில் வரும் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 5ஆம் தேதி காலை பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. 6ஆம் தேதி பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் வலம் வந்த கவிதைகள் அனைத்தும் மிக மிக அருமை. 7ஆம் தேதி அன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் சமையல் அறையிலிருந்து சாதனை பெண்
பெண்மணி எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்று சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். 8ஆம் தேதி காலை முற்றத்தில் இன்று இதில் சோழ கஞ்சி பற்றி அண்ணனும் தம்பியும் உரையாடிய விதம் சிறப்பாக இருந்தது. 8ஆம் தேதி பகல் 1:10

ஹாய் சிநேகிதியே நேரல நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் குறித்து ஒவ்வொரு தோழியரும் பங்கேற்று சிறப்பாக பேசினார்கள். 9ஆம் தேதி காலை முற்றத்தில் இன்று இதில் தேன் குறித்த உரையாடலும் அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திட்டுவிளை சாஃபி இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று குமரி பண்பலுடன் நேரலை நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பிற்காகவா அல்லது கட்டாயத்தின் பேரிலா என்ற அருமையான தலைப்பிற்கு நேயர்கள் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அன்றைய தினம் பிற்பகல் 1:30 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் வாழ்க்கை எனும் தலைப்பில் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் அவர்களின் தேர்வாக பலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 4ஆம் தேதி பிற்பகல் 1:30 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் வாழ்வு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 7ஆம் தேதி காலை என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் வடக்கன்குளம் மாணிக்கம் அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. 8ஆம் தேதி முற்பகல் 11:05 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வட்டவிளை அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம், பாடல், கதை, கவிதை, தேசிய கொடியின் சிறப்பு, முதல் பெண் சாதனையாளர் என அசத்திவிட்டார்கள். 8ஆம் தேதி உழவர் உலகம் இதில் தென்னை சாகுபடி அனுபவத்தில் காரவிளை பிரேம்நாத் அவர்கள் தென்னை சாகுபடி சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதிலுரை தந்தார்கள், பாராட்டுக்கள். இம்மாதம் 9ஆம் தேதி உழவர் உலகம் இதில் தோவாளை மலர் ஆராய்ச்சி நிலைய பொறுப்பாளர் முனைவர் சொர்ணப்பிரியா அவர்களிடம் தேரூர் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மலர் சாகுபடி மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்க முனைவர் அவர்களின் பதிலுரை மனதிற்கு நிறைவாக இருந்தது. 10ஆம் தேதி இரவு திரைக்களஞ்சியம் இதில் மாப்பிள்ளை எனும் தலைப்பில் மேல ஆசாரி பள்ளம் ராஜ் அவர்களின் தேர்வாக வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, ஏற்புறையும் சூப்பராக இருந்தது. 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 என்றாலே FM 101 கடிதமும் கருத்தும் முக்கிய நிகழ்வு, எல்லா நேயர்களும் விரும்பும் நிகழ்வு. இந்த நிகழ்வில் எல்லா நேயர்களின் கடிதங்களையும் கருத்துக்களையும் தங்கு தடையின்றி முக்கிய கருத்துக்களை தொடர் நிகழ்வாக நெறிப்படுத்தி வரும் விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். அன்றைய தினம் பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் பெட்டோனி மடம் ஜெரால்டின் அவர்களின் தேர்வாக காற்று எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. பூங்காற்று முதல் தென்றல் காற்று வரை பல காற்றின் சிறப்புகளையும் ஏற்புரையாக வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் எஸ் முத்துவானதி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேரின் கடிதங்கள். ஆடி மாதத்தில் வரும் கோவில் விழாக்களை கருத்தில் கொண்டு சிறுதானிய பதார்த்தங்களை படைத்து வழிபட July 7ஆம் நாள் முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் அண்ணனும் தம்பியும் உரையாடல் நடத்தியது மிக மிக அருமை. July 7ஆம் நாள் ஹாய் சிநேகிதியே சமையலறையிலிருந்து சாதனை மேடை வரை தலைப்புக்கேற்ப மிளர்ந்தது. கணினியில் என்னென்ன பாகங்கள் செயல்பாட்டுக்கு உதவுகின்றது என்பதை ஆங்கிலத்தில் கூறி கைத்தட்டல் பெற்ற செல்வம் July 8ஆம் நாள் நிகழ்ச்சியை சிகரம் தொட வைத்தது. அன்றைய தினம் காலை தென்குமரி தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி போட்டோ கேலரி, அதாவது நமது ஆகாஷவாணி அமைத்திருக்கும் புகைப்பட கூடத்தின் பெயர் என்ன என்பதற்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது. நஞ்சில்லா விவசாயம் குறித்து நன்மை பயக்கும் ஆலோசனைகளை பாலப்பள்ளம் சந்திரன் அவர்கள் July 10ஆம் நாள் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தார். நம்முடைய மனதை ஒரு நந்தவனமாக வைத்துக் கொள்வோம், அப்போதுதான் தென்றல் காற்று வீசும் என்பன போன்ற விளக்க உரைகளுடன் காற்று என்று தலைப்பு கொண்டு July 11ஆம் நாள் உலா வந்த திரைக்களஞ்சிய பாடல்கள் அருமையிலும் அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சோசான் முகசுந்தரம், ஐஸ்வர்யா, எஸ் மித்திரன், அக்ஷய மீனாட்சி இந்த நேர்களின் கடிதம். இம்மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செய்தி வழியே செவிமடுத்தேன். பல்வேறு பொது அறிவு தகவல்கள் நடப்பு நிகழ்வுகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன், மு ஆஷா இருவருக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 11ஆம் தேதி பிற்பகல் 2:15 பண்பலையில் நிகழ்ந்த நேர்காணலில் உலக மக்கள் தொகை தினம் பற்றி கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார புள்ளியியல் துறை
துறை உதவியாளர் ஏ சாந்தி அவர்கள் கருப்பொருளோடு வழங்கிய கருத்துக்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. அன்று மாலை 3:50 நிகழ்ந்த சுகாதார அலுவலர் இருவர் உரையாடிய உரையாடல் தொகுப்பையும் கேட்டேன். கற்பகார இடைவெளியோடு இளம் பெண்கள் உடல்நலம் சார்ந்த பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து உரையாடியது மனதை கவர்ந்தது. பாராட்டுகள். அன்று பிற்பகல் 3:02 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம் இதில் காற்று எனும் தலைப்பில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் இசையோடு தென்றலாய் மனதை வருடியது. சிறந்த பாடல்

அவர்களின் தேர்வும் இனிய இணைப்புரையும் இதயம் தொட்டது பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் வட்டம் சோலைச்சேரி முருகேசன் காளியம்மா. இம்மாதம் 8ஆம் தேதி காலை பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வட்டவிளை அரசு பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாடல் கதை கவிதை என அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இம்மாதம் 9 காலை மணி 10:03 வலம் வந்த குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி மிக மிக அருமை. ஆகா, அசத்தல், கலக்கல் 3 சுற்றுகளிலும் அருமையாக நேயர்கள் கலந்து கொண்டு நல்ல முறையில் சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் வி சுகுமார், சரண்யா துரைசினவின் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 9 பிற்பகல் மணி 1:10 வலம் வந்த ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் கனவுகள் நினைவாகிய விதம் எனும் தலைப்பு

தோழியர்கள் பகிர்ந்து கொண்டு நல்ல முறையில் கருத்துக்களை தெரிவித்தார்கள். 15ஆம் தேதி காலை மணி 10:30 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்கிற புத்தகத்தின் கருத்துக்கள் நல்ல முறையில் தெரிவிக்கப்பட்டன. அதற்கு இணையாக சிறு சிறு கதைகளையும் கூறி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே தினம் முற்பகல் மணி 11:08 வலம் வந்த பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வடலி விலை அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு அருமையான தகவல்கள், பாடல்கள், விடுகதைகள் அத்தனையும் நல்ல முறையில் தந்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது, பாராட்டுகள். அன்று பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மாள் அவர்களை பற்றிய அருமையான தகவல்களும் அவர் பாடிய நல்ல நல்ல பாடல்களும் நிகழ்ச்சியில் வலம் வந்தன. நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது, பாராட்டுகள். அன்று இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம் இதில் திட்டுவிளை சாபி அவர்களின் தேர்வாக மனது எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 16ஆம் தேதி காலை மணி 10:30 வலம் வந்த குண்டக மண்டக நேரலை நிகழ்ச்சி மிக மிக அருமை. நேர்கள் 3 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். 16ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் பற்றி சகோதரிகள் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை கூறினார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கண்ணமங்கலம் முனைவர் வி. வேணுகுமார். இம்மாதம் 9ஆம் தேதி வியாழன் அன்று ஒலிபரப்பாகிய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்வு கேட்டேன், பயனுள்ளதாக இருந்தது. பேராசிரியர் சுதன் அவர்கள் கல்வியின் தேவை பற்றியும் இயற்பியல் படிப்பின் அத்தியாவசியம் பற்றியும் பல கருத்துக்களை விளக்கினார். பயனுடைய நிகழ்வினை கொடுத்த குமரி பண்பலைக்கு பாராட்டுகள். 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை மணி 9:30 கான கைரளி மிகவும் அருமை, சிறந்த பாடல்களுடன் இணைப்புறையில் மிகவும் பயனுள்ள கருத்துக்களை கேட்க முடிந்தது. அன்றைய தினம் மணி 10:30 ஒலிபரப்பாகிய கடிதம் கருத்தும் கேட்டேன் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகள் பற்றிய அனைத்து நேயர்களது எண்ண வெளிப்பாட்டு கருத்துக்களையும் இந்நிகழ்வு மூலம் அறிய முடிகிறது. கடிதமும் கருத்தும் நிகழ்வினை இனிமையாக வாசித்தளிக்கும் சகோதரிக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்கள். 16ஆம் தேதி காலை கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியும் மிகவும் அருமையாக அனைவரும் கேட்டு ரசிக்கும்படியாக அமைந்திருந்தது, பாராட்டுகள். சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன். இம்மாதம் 11ஆம் தேதி காலை மணி 9:30 கான கைரளி நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை மிக மிக தெளிவாக வாசித்த விதம் அருமையிலும் அருமை. 13ஆம் தேதி மாலை முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான ஜானகி அவர்களின் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. 14ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியில் வானத்தை பார்த்து ரசித்த அரிய தருணங்கள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்லவண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஒய் கிருபாகணேஷ் அவர்களுக்கும் பண்பலின் 101க்கும் நன்றிகள் பல. 15ஆம் தேதி தேனி நேரம் வெள்ளித்திரையில் மறைந்த எஸ் ஜானகி அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 16ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். புதுக்குடியிருப்பு ஏ. கலீல் ரஹ்மான். இம்மாதம் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு உலக மக்கள் தொகை தினம் சிறப்பு நேரலையில் கலந்து கொண்ட மாணவிகள் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் ஆகியோருடைய நேர்முகங்களும் மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் சூப்பராக இருந்தன. குழந்தை திருமணம், பெண்கள் விழிப்புணர்வு குறித்து ஒவ்வொரு மனிதனின் பாதுகாப்பையும் கூறியது சிறப்பு. அன்றைய தினம் குமரி பண்பலையுடன் நேரலையில் இயற்கையின் பாதுகாப்பில் நமது பங்கு எனும் தலைப்பில் பல நேர்களும் கலந்து பலவிதமான கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஜெபின் நக்சலின் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுகள். 12ஆம் தேதி முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலையில் நேயர்கள் நல்ல பல பொது அறிவு கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களையும் கூடுதல் தகவல்களையும் தந்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஐ. மணிகண்ட பிரபு, ஆதினி ராஜேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் இதில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பலரும் கலந்து கொண்டு கல்லூரி அனுபவங்களை கூறியது சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை உற்சாகமாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுகள். 16ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக மண்டக நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்தினார்கள். குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் நன்றி உணர்வு எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தது. 11ஆம் தேதி காலை மணி 9:30 வலம் வந்த கான கேர்லி நிகழ்ச்சியில் பாடல்களும் இணைப்புறையும் சூப்பராக இருந்தன. 12ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் கல்லூரியில் நிகழ்ந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமை.

0: அருமை. 15ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. மேலும் அதே தினம் பகல் மணி 11:35 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் மௌனம் காக்க வேண்டிய இடங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களாகவும் சிறப்பாக இருந்தன. அதே தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களாகவும் சூப்பராக இருந்தன. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் மெருகேற்றிய அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இசை அரசி எஸ் ஜானகி அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. 16ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் 3 சுற்றுகளிலும் நேர்கள் சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி சூப்பர். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. கல்லூரி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் முத்து ஆனந்தி ஜெபின் நக்சலின் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி. இம்மாதம் 11ஆம் தேதி காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் இயற்கையை பாதுகாப்பது எப்படி எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்றைய தினம் காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அன்று பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் இதில் கல்லூரி அனுபவம் குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்றிரவு உழவர் உலகம் இதில் நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவது குறித்து எடுத்து சொன்ன விதம் அருமை. 14ஆம் தேதி காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் சிறப்பாக இருந்தது. 15ஆம் தேதி பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வடலி விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாடல் கதை கவிதை விடுகதை காமராஜர் பாடல் கவிதை உரை என அசத்தி விட்டார்கள் பாராட்டுக்கள். 16ஆம் தேதி காலை தென்குமரி தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி வாயிலாக கடலுக்கடியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது பாராட்டுக்கள். குளச்சல் அபிஷா. இம்மாதம் 11ஆம் தேதி காலை மணி 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் எண்ண பதிவுகளின் வண்ண மடல்களை மிக தெளிவாக வாசித்த விதம் அருமையிலும் அருமை. மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 11:02 குமரி பண்பலோட நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை பாதுகாப்பில் எனது பங்கு எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்த கருத்துக்கள் யாவும் அருமை. 15ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை வாசித்து சுவாசித்தோம். மேலும் அதே தினம் முற்பகல் மணி 11:35 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் மௌனம் கடைபிடிக்க வேண்டிய இடங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. அதே தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் மறைந்த திரைப்பட பாடகர் எஸ் ஜானகி அவர்களின் திரையுலக பயணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே அவரின் தேனான குரலில் வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 16ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக மண்டக நேரலை நிகழ்ச்சியில் இறுதி சுற்றில் நேயர்கள் காகிதமாக மாறி பேசியது அருமை பாராட்டுக்கள். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர் கடிதமும் கருத்தும் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் கோணம் நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
2: 4233066.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு நாகர்கோவில். கால் 9500700774.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு

0: மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேர்களை, இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. செல்ல பிராணிகளின் வளர்ப்பில் இருக்கும் சந்தோஷமும் சவால்களும் மறக்காம கலந்துக்கோங்க.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
7: போன் 233-066.
6: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,5,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெற உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது முற்பகல் 11:03. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் மூச்சு ஊரங்கும் இத பத்தி தான் பேச்சு. இனி கேட்கலாம் ஏக் சூர்.

எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:09. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை.

0: ஹாய் நாகர்கோவில் கேகே மக்களே மற்றும் உலகமெங்கும் குமரி பண்பலை நூற்றுண்டோடு ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் வணக்கம். முற்பகல் வணக்கம் சொல்லி உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. இப்ப ரேடியோல போன் மொபைல்ல FM 101 செட் பண்ணி டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ வந்தாலே உங்களுக்கே தெரியுங்க, உங்களுக்காக சூப்பரான அருமையான ஒரு டாபிக் காத்திருக்கும் அப்படிங்கறது. இது ஒரு டீ பிரேக் டைம் அப்படிங்கறதுனால இந்த பிரேக் டைம்ல நீங்க டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் இருக்கும் சந்தோஷங்களும் சவால்களும் அப்படிங்கறது தாங்க. ஆமாங்க, நீங்க வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்களா, உங்களுக்கான டாபிக் தான் இந்த லைவ் ஷோ. செல்ல பிராணிகளை பத்தி தான், அதாவது நம்ம வீட்டு செல்ல குழந்தைகளை பத்தி தான் பேச போறோம். சில பேருக்கு செல்ல பிராணிகள் தான் அவங்க உலகமேங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம வளர்க்குற இந்த நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இல்லை இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் போய் ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் முழிச்சா தான் அந்த நாளே ஆரம்பமான மாதிரி இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் ஒரு நாள் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தா தான் அந்த நாளே நல்லா போனது மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல பாருங்க, அதை குளிப்பாட்டணும், சாப்பாடு போடணும், நைட்டு தூங்க வைக்கணும், இல்ல நம்ம தூங்க விடாம வந்து அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. வீடு முழுக்க ஃபரா இருக்கும், ஒரே முடியா இருக்கும், அதை கிளீன் பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் விசனப்படுற நேரங்களும் உண்டு தானே. சோ வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்க்கறது மெயின்டைன் பண்றதுல என்ன சவால் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், இல்லைனா அது தரக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இருக்குல்ல, சந்தோஷம், அலாதியான ஒரு மகிழ்ச்சி, இதுல வந்து எது வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. சவாலா சந்தோஷமா, நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து எது மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு ஒரு சவால் சொல்லுங்க, எது மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கறது ஒன்னு சொல்லுங்க. ரத்தின சுருக்கமா ஒரு நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்ம FM நம்பர்ஸ் இப்ப சொல்றோம், 260240 மற்றும் 1209072 முன்னெடுப்புனா 0465 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. நம்ம FM ஸ்டுடியோ லைன்ஸ் ஓப்பனில் இருக்குது, நம்ம லைவ் ஷோவும் ஸ்டார்ட் ஆயாச்சு. லைனில் நம்ம கேகே மக்கள் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வழியாக வரக்கூடிய உலகமெங்க இருக்கக்கூடிய நேயர்களும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களை வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம முதல் நேரம் சந்திக்கலாமா? வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க சார், நீங்க செல்ல பிராணி வளர்க்கறீங்களா?
1: நல்ல ஒரு தலைப்பு எடுத்திருக்கீங்க,
0: நன்றி நன்றி.
1: நன்றி கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் எல்லா வீடுகளிலுமே செல்ல பிராணியை வளர்த்துட்டு தான் இருக்கிற.
0: நீங்க வளர்க்கறீங்களா?
1: ஆமா, நான் வந்து முன்னாடி செல்ல பிராணி வளர்த்தமா ஆடு, ஒரு 12 ஆடுகள் தான் வளர்த்தமா. ஆனா அந்த ஆட்டு வந்து என்ன பார்த்த உடனே அது என் மேல பாஞ்சி வந்துருமா, என் சவுண்ட கேட்டாலே போதுமா பேன்னு வந்து என் மேல வந்து ஜாடி உளுந்து வந்துடும். ஆனா உண்மையிலேயே ஒரு கூட பிறந்த ஒரு பொறப்பு மாதிரி நம்ம கூட ஒட்டி உறவாடி இருக்குமா. நான் இல்லத்தால இந்த பழத்தோல் இதெல்லாம் நான் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் எடுத்துட்டு வந்து அதுக்கு போட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது எல்லாருமே இந்த காடி தண்ணின்னு வைப்பாங்க, இந்த சோர் வடித்த தண்ணி கூட என்னமா புண்ணாக்க போட்டு நான் அதுல கொஞ்சம் மிக்சரும் போட்டு கொடுப்போம்மா, எல்லாரும் என்ன திட்டுவாங்க.
0: மிக்சரா?
1: ஆமா மிக்சர், நம்ம சாப்பிடலாமா?

0: அந்த மிச்சரி அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அந்த ஆடுகள் ரொம்ப சந்தோஷமா குடிக்குமா, அதாவது அதனுடைய மகிழ்ச்சியை பார்த்த உடனே நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கு.
1: இல்ல, அந்த ஆடுகளை வளர்க்கறதுல வந்து இருந்த சவால்களை விட சந்தோஷம் தான் அதிகம் சொல்றீங்க.
0: ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து சின்ன வந்து சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாம் புல் புண்டுக்கு பஞ்சமே இருக்காதுமா, வயல்வெளிகள்லாம் இருக்கு, நான் வெட்டி கொண்டு வந்துருவேன். அதுக்கு பிற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆயிப்போச்சு.
1: அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்களா,
0: பக்கத்துல போய் வாங்கணும். அதுக்கு பிற்பாடு அதுவும் குறைஞ்சு போச்சுமா, அதனால ரொம்ப வளர்க்கற கருவப்பட்டு இப்ப நான் வந்து ஒரே ஒரு ஆடு மட்டும் சேருக்கு வளர்த்துட்டு இருக்கேன்.
1: சரி, பரவாயில்ல, ஒரு செல்ல பிராணியாவது வளர்க்குறீங்க இல்லையா, அது சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆடு வளர்த்து, அதாவது ஆடை வந்து செல்ல பிராணியாக வளர்த்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். நலமா இருக்கும், நலம் விசாரிக்கும் நேயர் பெயர் சொல்லலாமே.
2: பெரிய
1: சவாலா இருக்கு அப்படிதானே, நாய்க்குட்டிகள் வளர்க்கறதுல. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. ஒரு நாய்க்குட்டி செல்லப்பிராணியா வளர்த்தவர் நேயர் பேசினார். அடுத்தது யார் பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க பேசுங்க.
3: வணக்கம்,
1: நான் அருமணி
3: பத்மநாசன், தோட்டத்துல எங்க அங்க விளையில வந்து மாம்பழந்தின்றதுக்கு மாவிடம் வந்து பழம் பழச்சு மாம்பழந்தின்றது வரும். அது வந்து சின்ன பருவத்துல இருந்து நாங்க அறுத்து வச்சு பிடிச்சு வீட்டுல வச்சு வளர்த்துவோம்.
1: அதை
3: வந்து எந்த ஒரு பிராணி வந்து சாப்பாடு சாப்பிடுமோ அது உயிரோட இருக்கும், சாப்பாடு சாப்பிடல இறந்து விடும். நிறைய கிளி வளர்த்திருக்கு, ஆனா இந்த கிளி வந்து எதுதான் சாப்பிடும், அதனால இந்த கிளி தாவமும் உயிரோட இருக்கும். ஆனா சவால் சொன்னீங்க பாருங்க, இந்த கிளியை இப்ப பிடிக்க கூடாது, வீட்டுல வளர்த்த கூடாது.
1: ஆமா, இப்ப சட்டம் இருக்கு,
3: இப்ப வந்து சவால் விட்டுருக்காங்க அரசாங்கமே, சவால் விட்டு கிளியெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படின்னு இருக்கனால அது ஒரு சவாலா இருக்கு. மற்றபடி இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சைஸ் இப்போ லவ் பேர்ட்ஸ் இருக்கு.
1: அப்படிங்களா, சரிங்க சரி சரி. அதுல என்ன சவாலா நினைக்கிறீங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறதுல?
3: இந்த கிளி வளர்க்கறது ரொம்ப ஆசையா, நல்லா நல்லா அழகா இருக்கும், நல்லா சில கிளி பேச கூட செய்யும்.
1: சரிங்க, நன்றி நன்றி. இந்த நேயர் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்ததா வந்து சொன்னாரு. சரி, நேயர்கள் வந்து தாங்க வளர்த்த செல்ல பிராணிகள் பத்தியும் அதுல இருக்க சந்தோஷம் அப்புறம் சவால் ரெண்டுமே வந்து நம்மகிட்ட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம வந்து பேசலாம், ஆனா அதுக்குள்ள இது பாடல் கேட்கிற நேரங்க, அதனால ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மாலை பொழுதின் மயக்கத்தில் அப்படிங்கிற படத்துல இருந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: இன்று மாலை 4-5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. இந்த மொபைல் நம்பருக்கு NGL அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களோட 9495963210 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாங்க. மறந்துடாதீங்க, இன்று மாலை 4-5 மணி வரை SMS உங்கள் சாய்ஸ்.
7: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
8: அப்போ கார் வாங்க போறோமா?
7: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000.

0: நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
1: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. அப்படியே நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் முற்பகல் 11:24 நோக்கி போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு குமரி பண்பலையுடன் லைவ் ஷோல என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் இருக்கும் சந்தோஷங்களும் சவால்களும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். முதல்ல வந்த மூணு நேயர்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. முதல்ல வந்து ஒரு ஆடு செல்ல பிராணியை வளர்த்ததா சொன்னாங்க. ரெண்டாவது நேயர் வந்து சொல்லும்போது நாய்க்குட்டியை வந்து சொன்னாங்க. மூன்றாவது நேயர் வந்து லவ் பேர்ட்ஸை வந்து சொன்னாங்க. அடுத்த நேயர் தன்னுடைய செல்ல பிராணியா யார சொல்ல போறாங்கன்னு கேட்க அவளா இருக்கு. கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நலம் நலமரியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க செல்ல பிராணி வளர்க்குறீங்களா?
2: அதாவது எங்க என்னோட சின்ன வயசுல எங்க வீட்டுல வந்து பணம் தரும் பிராணிகள் வளர்த்துருக்காங்க. அதாவது ஆடு, போர்க்கோழி, கோழி அப்படி எல்லாம் வளர்த்துருக்காங்க.
1: செல்ல பிராணிகள் வளர்த்தது இல்லையா?
2: செல்ல பிராணின்னு சொல்லும் போது வந்து அந்த பிராணி தான் செல்ல பிராணிகள் வரதா எனக்கு தெரியலையே. ஆனா வந்து சமீபத்துல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நல்ல மழை பெய்து ஓஞ்சிருக்குச்சு. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வெளியில வர சேர்ந்து ஒரு குட்டி நாய், அது அந்த நாய் வந்து அந்த பிஸ்கட் கலர்ல இருந்து குட்டி நாய், அந்த கேட்ட திறந்தோன்னு அது படாருன்னு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துடுச்சுன்னா வெளியே போக மாட்டேன்னு எங்க நாய் வளர்த்தெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனா வந்து சரி வந்துடுச்சு அடைக்கலாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளைக்கே வச்சு பராமரிச்சோம். அதுக்கு பெல்ட் எல்லாமே வாங்கி, அதுக்கு பிஸ்கட் எல்லாமே வாங்கிடுச்சுன்னு. ஆனா அந்த நாய் வந்து அந்த 1 வீக்லயே வந்து நான் கொடுத்தாதான் சாப்பாடு சாப்பிடும், மற்றபடி யாரு கொடுத்தாலும் சாப்பிடறது இல்லை.
1: இப்ப நீங்க வளர்க்குறீங்களா?
2: அதாவது அப்புறம் வந்து நான் வந்து அடிக்கடி வெளியூர் வெளியெல்லாம் ப்ரோக்ராம் போவதனாலே அந்த நாய் வந்து மற்றவங்க கொடுக்காம பட்டினி கிடந்து ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறதே அந்த பசங்க, நிறைய பசங்க ஸ்கூல் பசங்க வந்து அதை பாத்துட்டு போவாங்க. அந்த நாய் நல்லா இருக்கு கொடுங்க அங்கே அங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து அந்த நாயை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷன் முடிஞ்சு போறச்சே அப்ப அந்த நாயை வந்து நீங்க கொண்டு போங்க, நீங்க கேட்டதை நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா அந்த நாய் குடுக்கறதே எனக்கு மனசுக்கு ரொம்ப கிளேசமா இருந்தது. ஏன்னா அப்படி வந்து அது வந்து ரொம்ப இன்வால்வா இருந்த அந்த 1 வீக்ல.
1: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி, ஷேர் பண்ணதுக்கு நன்றி. இந்த நேயர் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ல பிராணிகளை வளர்க்கறதுல நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, வெளியூர் போகும்போது நம்ம யாருக்கிட்டையாவது அதை ஒப்படைச்சிட்டு போகணும், இல்ல பொறுப்பா நம்ம அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போகணும், இல்ல நம்ம கூட கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் சவால்கள் தான். இந்த சவாலையும் கடந்து அந்த அது கொடுக்கக்கூடிய ஒரு அலாதியான இன்பம், சந்தோஷம், எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அப்படிங்கிறது வரும்போது இந்த சவால்களை கடந்து நிறைய பேர் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் தன்னுடைய எல்லாமே அது ஏக்கத்தோட சொன்னாரு, புரியுது. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யாருங்க பேசுறீங்க?
3: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க செல்ல பிராணி வளர்க்குறீங்களா?
3: எங்க செல்ல பிராணி வந்து பூனை.
1: பூனை? பூனைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க?
3: கேனே, நாங்க பூசுனே தான் கூப்பிடுவோம்.
1: என்ன என்ன என்ன கூப்பிடுவீங்க?
3: பூஸ் அப்படிமா, ஓடியே வரோம் எங்க இருந்தாலும்.
1: ஓஹோ, என்ன இது புது விதமான பேரா இருக்கு. எப்படி வச்சீங்க இந்த பேரு? ஏன் வச்சீங்க? நீங்க சொல்லும் போது நாங்க மனக்கண்ணால பாக்குறோம் உங்க பூனை குட்டிய. சரி சொல்லுங்க. அப்படியா? சரி ஓகே. சரி சொல்லுங்கம்மா, நீங்க செல்ல பிராணி வளர்க்குறீங்க, இது சந்தோஷமா சவாலா எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: எங்களுக்கு சந்தோஷம். எப்ப சவால்னா கோவமா ரொம்ப வர்றது வந்து இந்த பானை, நம்ம மூடாம நம்ம பங்களா கிச்சன்ல சரி காய்ச்சி தானே வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டா இது பண்ணிடும், அதுக்குதான் கோவம் வரும். அது வெளிய விட்டாதே என்ன துவரத்துல விட்டா அது பாட்டுக்கு இருக்கும். இந்த புயல் உறந்து போடுறதுனால அது ஒரு வாயில்லா ஜீவன் தானே.
1: ஆமா கண்டிப்பா.
3: அதுக்கு இது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அதாவது கவுப்போம், நீரை தூக்கிட்டு போவோம், அப்ப நம்மட்ட அதெல்லாம் பாத்துக்கிறனும். ஆனா எங்க வீட்டு வண்டி, எங்க வீட்டு அந்த வண்டி டூ வீலர் வந்த உடனே சவுண்டுக்கே இது ஓடி.

0: அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு கேட்ட உடனே ஓடி வந்து உங்களை வந்து வரவேற்கும்
1: நான் சொல்லுவேன். அவங்க உங்க அப்பா வந்தாச்சு போ அப்படின்றது. உடனே போய் வாசல்ல போய் கட்டு கட்டுல கட்டிடும், கதவு திறந்தாதான் அவங்க அப்பா வந்த பிறகு தான் அது உள்ள வரும். அவ்வளவு அவ்வளவு இதா, பால் வாங்கி வைப்பாங்க, பிஸ்கட் வாங்கி போடுவோம், பத்து குட்டி போட்டுச்சுனாடா அந்த குட்டி எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க.
0: ஆஹா, சரி. இதுல வந்து சவாலான விஷயமா என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இல்லையா, வீடு முழுக்க வந்து பாலை தட்டி போடுறது, கோபப்படுறது,
1: பிரச்சனையும் இல்ல,
0: சந்தோஷம் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க சரிங்க, அழகா சூப்பரா பகிர்ந்துட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: அழகா கியூட்டா ஒரு பூனைக்குட்டி வளர்க்கறதா சொன்னாங்க. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அது காலடியில பக்கத்துல நின்னது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நிறைய பேர் வீட்டில் வந்து பூனைக்குட்டி வளர்க்கும் போது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த விஷயந்தான், இந்த பால் இதெல்லாம் வந்து வச்சிருக்கும் போது சில பூனைக்குட்டியெல்லாம் வந்து தன்னால் போய் தள்ளி போட்டு எல்லாத்தையும் கொட்டி ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிடும். சில பூனைகள் அப்படி கிடையாது, ரொம்ப சமத்தாக இருக்கும், அது அவங்க கொடுக்குற ட்ரைனிங்காக கூட இருக்கலாம். அப்படி சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே சொல்லி ஆகணுங்க. நம்ம வந்து செல்லப்பிராணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்னொன்று ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரியான அலப்பறைகள் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் அதை கடந்தும் வந்து அவங்க நம்ம கூட இருக்காங்க, அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த சவால்லாம் பெரிய விஷயமாகவே தெரியாதுங்க. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? இந்த நேயர்கிட்ட கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், நான் 2012 பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க செல்லப்பிராணி வளர்க்கறீங்களா?
2: ஒரு 3 மாசத்துக்கு முன்னே வீட்டுல பேக்கர்ல வந்து 2 பூனை வந்தது. ரெண்டு பூனை வந்தானே, சரி வந்திருக்கேன்னு உணவு கொடுத்தேன். அது என்னாச்சு, உடம்பு போகல, வீட்டு உள்ளே சைட்ல கலந்து படுத்துச்சு. அப்ப என்னன்னா, காலில அங்க 6 மணிக்கு 7 மணிக்கு கதவை திறந்தோடனே அங்கிருந்து ஓடி வரும், ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்கும். சத்தம் போட்டுனா கொஞ்சம் அளவுக்கு இல்ல, ரொம்ப பசி அதுக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணா, பிஸ்கட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு
0: இருக்கேன்,
2: மத காலை கொடுத்துருவேன். கரெக்டா 12 மணிக்கு அந்த முறை இன்னும் சத்தம் போடும், குழந்தை சத்தம் போட மாதிரி இருக்கும். அப்ப நான் பிஸ்கட் வேற
0: விடுவேன்,
2: 4 மணிக்கு அப்புறம். அப்ப கூட இப்ப என்னாச்சுன்னா, அந்த பூனை ரெண்டும் எங்க வீட்டுல கலத்துல இருக்கு, நாங்க தேவைப்பட்டா உடனே சத்தம் போட்டு உணவு கொடுக்கும், உணவு கொடுத்துட்டே இருக்கும். அது செல்ல பிராணிகளுடைய நன்மை நான் நினைக்கிறேன்
0: மேடம். சரிங்க, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: தானா தேடி வந்து ஒரு ஜீவனை வந்து செல்ல பிராணியா ஏத்துக்கிட்டு அவங்க வந்து பராமரிக்கிறதா சொன்னாங்கங்க. சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, அந்த டைமுக்கு வந்து உணவு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதாங்க, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வீட்டில் நாம தான் பாஸாக இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிராணி வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம அம்மாலேருந்து எல்லாரும் அதுக்கு கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணுமே. எப்பப்பாப்பா நம்மெல்லாம் ஓரமாக ஒதுங்கி தாங்க இருக்கணும், நம்மளை விட ராஜ மரியாதை அவங்களுக்கு தான் கிடைக்கும். நான்வெஜ் கொடுக்கறது என்ன, ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறது என்ன, நமக்கு கூட கண்ணில் காட்ட மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு அவங்க செல்ல பிராணிகள் வந்து அந்த வீட்டினுடைய செல்ல குழந்தைகளாகவே வந்து மாறிடும். அதை பற்றி தான் இந்த நேயர்களும் ரொம்ப அழகாக பேசினாங்க, குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஸோ சவால்களை கடந்து சந்தோஷம் அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் நேயர்கள் பேசிட்டு வராங்க. இப்போ நம்ம சாங் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக மாரி படத்துலேருந்து சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் பேசுவோம். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: Phone 233-066.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
5: உங்களது ஆரோக்கியத்தில் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை 101 உங்களுக்காகவே தினம்தோறும் தருகின்ற மருத்துவ தொடர்தான் நலமாய் வாழ்வோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்ய ஆண்டாள் கிஷோர் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பிற்பகல் 11:38. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில். குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்னைக்கு என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா தெரியும். செல்லப்பிராணிகள் வளர்ப்பதில் இருக்கும் சந்தோஷங்களும் சவால்களும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோங்க. நம்ம வாழ்க்கையில

0: எத்தனையோ மனிதர்கள் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் சில அன்பு அப்படிங்கிறது நிபந்தனையோடு வரும், சில அன்பு அப்படிங்கிறது சூழ்நிலைகளால் மாறும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அழகாக இருக்கோமா பணம் இருக்கா எதையுமே பார்க்காம நம்மளை அப்படியே ஏற்றுக்கிற அந்த ஒரே ஜீவன் அப்படிங்கிறது நம்ம வீட்டு பெட்ஸ், அந்த செல்ல பிராணிகள் தாங்க. ஆனால் அதே நேரம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது வர்ற அந்த தவிப்பு இருக்கே, அவங்களுடைய ஆயுட்காலம்லாம் ரொம்ப குறைவுன்னு நினைக்கும் போது வர்ற அந்த பயம் இருக்கே, இதெல்லாம் ரொம்ப பெரிய சவாலுங்க. அதெல்லாம் கடந்து வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஸோ செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய சந்தோஷங்களும் சவால்களும் உங்களுக்கு பெருசாக பெறக்கூடிய ஒரு சவால் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்கிறோம், 260240 மற்றும் 2927 0902 அப்படிங்கிறத கோட் நம்பரை நீங்கள் சேர்த்து டயல் பண்ணணும். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, 890-325-7309. நேர்கள் லைனில் வராங்க, பேசலாம். வணக்கம். ஆஹா, அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, நீங்க செல்ல பிராணி வளர்க்குறீங்களா இல்ல பாத்துருக்கீங்களா, அதன் வளர்ப்பு பத்தி என்ன சொல்றீங்க?
1: பாத்துருக்கோம். இப்போ எங்க வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் மேம்.
0: லவ் பேர்ட்ஸ்
1: ஒரு ஏழு ஜோடி இருக்குது.
0: ஆஹா,
1: ஏழு கலர்ஃபுல்லா இருக்கும் மேம்.
0: கலர்ஃபுல்லா இருக்கு,
1: பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: ஆஹா, சரி.
1: அது பக்கத்துல போறது போல சவுண்ட், நம்மள கண்ணுல ரெட்டு எடுத்து பூத்துக்க இருக்கா ஓடி வர மாதிரி பானிக்குள்ள இருந்து, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம்.
0: உங்க குரலை கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா நீங்கதான் அப்படிங்கிறது?
1: நம்ம வந்தாலே அது தெரியும், கைக்கு சவுண்ட் கேட்டோன்னு காலைல கதவு திறப்போம் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அந்த சவுண்ட் கேட்டோன்னு அதுவெல்லாம்
0: என்ன
1: சவால்னா, நம்ம எங்க வெளியில போனோம்னு சொன்னா ஒரு நாள் வெளியில போனா ஆதாரம் வச்சுட்டு போயிருவோம்.
0: சரி,
1: எங்க தூரத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு வாரம் வர முடியலன்னா
0: நன்றி. நன்றி. பேசும் போதே என்ன சந்தோஷம் பாருங்க, லவ் பேர்ட்ஸ் பத்தி பேசும்போது அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அவங்க பெட்ஸ் கூட. நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் இவங்களும் சொன்னாங்க, வெளியூர் போகும்போது யார்கிட்ட விட்டுட்டு போறது, என்ன சொல்றது, எத்தனை நாள் போகலாம் அப்படிங்கறதா, அட்லீஸ்ட் ஒரு வாரம் போகும்போது மற்றவங்கள்ட்ட வந்து அதை ஒப்படைச்சிட்டு போக வேண்டியது இருக்கு, ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதா சவால் அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் குமரி பண்பலையுடன்.
2: ஒரு
0: வித்தியாசமா பேர் வைப்பீங்க அப்படின்னு பார்த்து, சாக்லேட்ங்கறனால சாக்கி கலர்ல இருக்கறனால டாமி
2: அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு நேம், அதனால
0: சரி. சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன அலப்பறை எல்லாம் பண்றாங்க வீட்ல, எப்படி சமாளிக்கிறீங்க, மெயின்டெய்ன் பண்ண முடியுதா?
2: மெயின்டெய்ன் பண்றது ரொம்ப சவால் தான் மேம். முக்கியமா நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம், வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்பொழுது அந்த சமயத்துல கரெக்டா ஒரே தாவா தவி பெஞ்ச் மேல ஏறி அங்க உட்காந்துக்குவாங்க.
0: அதான் உங்க அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக,
2: ஒரு செகண்ட் அப்படின்ட்டு வெளியில தூக்கி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வந்துருவேன். நம்ம படுப்போம் மேம், படுக்கும் போது நம்ம கரெக்டா எங்கதான் மூக்கு வைக்கும் தெரியாது, வந்து காதை கிட்ட மியாவ் மியாவ் மியாவ்னு கத்தும். அது கூட விளையாடணுமா, நாங்க வீட்டுல குடுப்போம். அந்த சாப்பாடு அப்படிங்கறது அதுக்கு பிசைஞ்சு அதுக்கு ஏத்த போல கொஞ்சம் அந்தந்த டெக்ஸ்டர் அந்த பிளேவர் அதெல்லாம் இருக்கும், கரெக்டா கண்டுபிடிக்கும். கொஞ்ச நாள் தயிரோ அல்லது பாலையோ கூட

0: குறைய ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே சாப்பிடாது. அதை மேனேஜ் பண்ணி அதை குடுத்து சாப்பிட வைக்கணும். டோனி கொஞ்சம் பயங்கரமா படுத்தும், ஆனா இந்த சாக்கி வந்து ரொம்ப நல்ல டைப். எனக்கு சாக்கி மாதிரியே இன்னொரு
1: பூனை நல்லா இருக்கும் யோசிக்கிறீங்க. ஆனா சந்தோஷம் சவால்
0: இருக்க முடியும்
1: இல்ல, சவாலை தாண்டி சந்தோஷம் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே?
0: ஆமா, சாக்கினால சந்தோஷம், டோனினால குடைச்சல். சோ 50-50.
1: சரிங்க, சூப்பரா சொன்னீங்க. நன்றி நன்றி
0: நன்றி.
1: 50-50 சவால், 50 மகிழ்ச்சி, 50 அப்படிங்கிறாங்க இவங்க. இன்னும் ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம சாங் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யாருங்க பேசுறீங்க?
2: சொல்லுங்க.
1: நீங்க வந்து செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்களா இல்ல பாத்திருக்கீங்களா நண்பர்கள் தோழியர் வீட்டுல?
2: வளர்க்குறோம்.
1: வளர்க்குறீங்க? சொல்லுங்க.
2: ஒரு ஈரா இருக்கு, ஒரு கிங்கி இருக்கு. ஈரா வந்து விளையாடணும், செமையா விளையாடுவோம். அது என்ன ஈஸியா தொட்டுரும், ஆனா அதை என்னால சொல்லவே முடியாது. ஆனா நான் டயர்ட் ஆயிட்டேனா அழகா வந்து எனக்கு நான் சொல்ற மாதிரி அது வரும், என்ன ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப சமத்தா இருக்கும், ரொம்ப பிட்டியா, ரொம்ப அழகா. நாட்டு இதுதான் வளர்க்குறோம், ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கூட அவ்வளவு அட்டாச்சா. நான் சில நேரம் லீவு நான்னா கேட்டாய்தான் முடிப்பேன். அப்ப அது வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும். அது சிங்கியா இருந்தாலும் அப்படிதான், சிங்கின்னு பிங்க் கலர்ல பூனா இருக்கும். அதுக்காக அதுக்கு பிங்கின்னு
1: பேர் வச்சிருக்கோம்.
2: அதுவும் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும், வெளியே நின்று அம்மா அம்மான்னு கூட்டுட்டே இருக்கும். இதுவும் கேட்டு தட்டி கதவை தட்டிட்டே இருக்கும், தெர தெர அப்படின்னு. ஏன் தூங்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் அப்படின்னு அது மாதிரி. அப்புறம் தூக்கம் முடிச்சோடனே எங்க வீட்டுக்காரங்க அதுக்குன்னே தனியாவே ஆளுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டு பிஸ்கெட்டு, பூனைக்கு ஒன்று பாக்கெட்டு, வீராக்கு ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம்
1: கோழிக்கு ஒரு பாக்கெட்,
2: எனக்கும் மூணு பாக்கெட் பிஸ்கெட்டு.
1: சரிங்க, இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றீங்களே, சவாலான விஷயம்னு எதை நினைக்கிறீங்க?
2: சவால்னா எங்கேயும் போக முடியாது ஒரு விஷயம், அதை எங்கேயுமே போய் தங்க முடியாது. யாராவது ஒரு ஆள் வீட்லயே இருக்கணும், யாராவது இருப்பா. எங்க அம்மா இருக்காங்க, அதனால எங்க அம்மா விட்டுட்டு நாங்க போயிட்டு லேட் ஆகி வருவோம். எங்கேயாவது ரொம்ப தங்கணும்னா ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும்தான் தங்குவோம், மத்தபடி எங்கேயும் தங்க முடியாது. அவங்கள எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, பாவம் இல்ல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், மத்தபடி அது கூட இருக்குது. எனக்கு எங்க குழந்தைங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, அப்போ எங்களுக்கு குழந்தைங்க அவங்கதான், அவ்வளவு அட்டாச்சா, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
1: ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்காங்க, தனிமைக்கு வந்து குட் பை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. சூப்பர் சூப்பருங்க.
2: அதாவது இந்த இதெல்லாம் வளர்க்கறது நமக்குமே ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு விஷயம்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. ஏகப்பட்ட விஷயங்களை நேர்கள் வந்து அடுக்கிட்டாங்க. நிஜமாவே வந்து செல்ல பிராணிகள் வந்து வளர்க்குற நன்மைகள்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அது பெரிய விஷயம். இன்னொன்று, இந்த தனிமையில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து தனிமையில் இருக்க விடாமல் அது ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், அதனால் நமக்கு ஒரு எனர்ஜியும் தைரியமும் கிடைக்கும். இன்னொரு ஒரு பெரிய ஃபிட்னஸ் பார்ட்னர் கூட சொல்ல, இவங்க சொன்ன மாதிரி காலைல போய் எழுப்புதுன்னு பார்த்தீங்களா, நம்ம வாக்கிங் போகும்போது டெய்லி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து நம்மளை வந்து அவங்களே எழுப்பி விட்டுருவாங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, நேரம் இருந்தால் கண்டிப்பாக நேர்களோட பேசலாம். இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.1.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில் கால் 9500700774.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
3: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
4: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
3: முல்லைச்சரம்.
5: குமரி பண்பலையுடன் குமரி பண்பலையின் லைவ் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் இருக்கிற சந்தோஷங்கள் சவால்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேச போற நிறைவான நேயர் நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம். ஆஹா, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
6: என்னோட பேரு விஜயன், நான் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேரன்.
5: சரி, விழிக்கிறீங்க, மலையாளம் கலந்த தமிழ் அழகா பேசுறீங்களே. சரி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா ஐயா? செல்லப்பிராணிகள் வளர்ப்பதில் இருக்கிற சந்தோஷங்களும் சவால்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் எது சவால் நினைக்கிறீங்க, எது சந்தோஷம் நினைக்கிறீங்க?

0: செல்லப்பா பிரான்ஸ் எனக்கு எட்டாம் கிளாஸ் படிச்சேன்.
1: ஐயா சுருக்கமா ஒரு நிமிஷத்துல பேசி முடிக்கணும் சரிங்களா?
0: வந்து ஒரு செல்லப்பிராணி எடுத்து வளர்த்தி கிட்டத்தட்ட ஒரு அது வந்து ஸ்கூல்ல போகும்போதும் அதில தலோடி ஸ்கூல் வரும்போதும் தலோடி பயங்கர ஸ்நேகமா வளர்த்திய. நான் வந்து ஒரு
1: கடை
0: இது வந்து நான் கடையில சாப்பாடுக்கு வீட்டுக்கு போகும்போதும் கடலை போவேன்
1: என்ன
0: சாப்பாடு போது ஒரு உருண்டை சோரை வந்து அதுக்கு முன்னாடி கொண்டு வரும் வச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு திருப்பி வரும். அதுபோல ராத்திரி போனாலும் இதுதான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இவனுக்கு இடையில வந்து பட்டு சும்மா தலோடு தலோடி அப்படியே இருக்கு. சாப்பாடு எல்லாம் கழிக்கும் போது ஒரு வயிற்று வலி வந்து இருக்கு. பட்டு எல்லாம் முடியெல்லாம் இருக்குனால அவ அம்மா வந்து பட்டு நமக்கு வேண்டாம் எல்லா பிராணியை கொண்டு எதிர்த்து விடலாம்னு சொல்லி ஒரு வளர்த்தியாக ஒரு கேந்திர திருப்பரப்புல இருந்து
1: ஐயா சரி நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நாம வந்து வந்துட்டோம் ரொம்ப சரி இதெல்லாம் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லிடலாங்களா?
0: செல்லப்பிராணியோட ஒரு கதை என்னன்னு கேட்டா மனுஷனுக்கு இருக்கு இல்லையா மேடம் 100 வயசு 120 வயசு அதுல முன்னாடி 5 கட்டு செஞ்சது மனுஷனுக்கு தெரிக்கோள வயசு வந்து 40 20 வயசு செல்லப்பிராணி தான் கடன் வாங்கினது. 20 வயசு வந்து 3000
1: பேசிட்டே இருந்தாங்க ஆனா இணைப்பு துண்டிக்கப்பட்டது பரவாயில்ல அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபுல்லா பேசுவாங்க அப்படின்னு நம்புவோம். சரி எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சுங்க. சவால்கள் மீறிய சந்தோஷங்கள் இருக்கு செல்லப்பிராணிகள் வளர்க்கறதுல. அவங்க காட்டுற அன்பு விழுந்து கிடக்கிற எந்த ஒரு மனுஷனையும் கூட எழுந்து உட்கார வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. செல்லப்பிராணிகள் அவங்கள பார்த்துக்கிறதுல சின்ன சின்ன கஷ்டங்கள் சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம வந்து டயர்டாக வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க தாவி வந்து நம்ம மேலே விழுந்து பாசத்தை காட்டும் போதோ இல்லை கீச் கிச்சன் சத்தம் போடும் போதோ நிச்சயமாக எல்லா கஷ்டங்களும் பறந்து போயிடுங்க. அந்த அன்புக்காக சந்தோஷத்துக்காக எத்தனை சவால்களையும் நாம தாங்கிக்கலாம். நிச்சயமா பங்கேற்று பேசிய பேச முயற்சித்த கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது RJJ Liju. இப்போ உங்களுக்காக ஆயுத எழுத்து படத்திலிருந்து சாங் வந்துட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: நேரம் பகல் 12:01. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
8: போன் 233-066.
0: இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம், கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும் எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள். 1:55 2:15 திரையிசை, 2:30 நாட்டுப்புற கீதங்களில் TAR நாடிராவ் குழுவினர் வழங்கும் பொய்க்கால் குதிரையாட்டம். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம், துவரங்காடு முத்து ஆசாரி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS.

உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இசை நேரம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதல் கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மரச்சீனி சாகுபடி

நாம எஃப்எம் ஸ்டூடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:10. எங்கே எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்களில் என்றென்றும் இது குதூகலம் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. இன்றைய மதுரகானங்கள் நடிகை சீதா நடித்த திரைப்படங்கள் இருந்து வரப்போகுதுங்க. நடிகை சீதா அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறாரு இசைஞானி இளையராஜா. அதுவும் ஷெனா இசைக்கருவியை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தியிருப்பாருங்க. அந்த இசை கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். குருவிக்கரம்பை சண்முகம் எழுதிய பாடல் வரிகள், அதை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவனும் கே எஸ் சித்ராவும். பாடல் கேட்கலாமா? மதுரகானம் வருது ஆண் பாவம் படத்துல இருந்து.

0: ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்துக் கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றிரவு மணி 7:25 நமது ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 உழவர் உலகம். உழவர் உலகத்தில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள், இளவுகளை சேர்ந்த சி அலசி ஜோனி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், தொடர்ந்து அமுதசுரபியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தென்னையில் ரோகோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புற வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜி ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களே, உங்கள் மகசூலை பெருக்க, பெருமளவில் ஆதாயம் பெற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காம கேளுங்க.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமா கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:30. குமரி பண்பலை 101 இது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நடிகை சீதா நடித்த திரைப்படங்கள்ல இருந்து மதுரகானங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. 1986 வெளியான இந்த மதுரகானம் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலுக்கு வரிகளை எழுதியவர் கவிஞர் மு மேத்தா. அழகே, நீ பேசினால் அந்த இயற்கை கூட மௌனமாகி உன்னை ரசிக்கும்படி. மதுரகானமாய் வருகிறது 1000 பூக்கள் மலரட்டும் பட பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் 1989 வெளியான டில்லி பாபு படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு மதுரகானம். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார் கங்கை அமரன், இசையும் அவரே அமைத்திருக்கிறார். சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல்களில் ஒரு காதல் ராகம் கேட்கலாம். சொத்து சுகம் தேவையில்லை, உன் சொந்தம் ஒன்றே போதும்.

இடைவெளிக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர் செய்தி தெரியுமா உங்களுக்காக காத்திருக்குங்க. இன்றைய நாள் இதுவரை சரியா போகல அப்படின்னா கவலையப்படாதீங்க. இன்னைக்கு உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி கியூட்டான ஏதாச்சும் ஒரு குட்டி விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த விஷயத்த செரிஷ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. என்றென்றும் புன்னகை தொடரும். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது ஆர்ஜி ஜெலிஜு. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட

0: தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 2,40,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர் உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ் சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன் குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் ஏறிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800க்கும் மேற்பட்டோர்

0: பேரிடர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோரப் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்போம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யூ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இதய துடிப்பை போல் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அந்த நேரத்தை இனிமையாக்க உங்களோடு இணைகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 12:50. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
4: நலமாய் வாழ்வோம்.
5: கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
6: கர்ப்ப காலத்துல அடிக்கடி காணப்படும் ஒரு முக்கியமான பிரச்சனை சிறுநீரக பாதை தொற்று. இது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், இல்லாட்டி யூடிஐ சொல்லுவோம். இந்த யூடிஐக்குள்ள அறிகுறிகள் என்னவா இருக்குன்னா, பாத்ரூம் போகும்போது எரிச்சலோ வலியோ, அடிக்கடி பாத்ரூம் போற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு ஸ்மெல் இருக்கும், யூரின் வந்து மஞ்சளா போகும், இல்லைன்னா அடி வயிறு வலி இருக்கும், சில பேர்த்துக்கு காய்ச்சல் நடுக்கம் இருக்கும், முதுகு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா சில கர்ப்பிணிகளுக்கு இந்த அறிகுறியும் இல்லாம கூட இருக்கலாம். இந்த தொற்று அலட்சிய கிட்னி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் உங்க குழந்தை ப்ரீடம் பர்த்ஸ், குறை பிரசவம் வரும், அதுக்கப்புறம் உங்க குழந்தையோட எடையும் குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொற்றை தடுக்க நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, டெய்லி போதுமான அளவு தண்ணி குடிச்சிக்கணும், ரொம்ப நேரம் யூரின் வந்து அடக்கி வைக்க கூடாது, அப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கிளீன் பண்ணும் போது ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வழியாட்டு கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து செக்கப்புக்கு போகும்போது உங்க மகப்பேறு மருத்துவர் சொல்ற யூரின் டெஸ்ட் கம்பல்சரியா பண்ணணும். இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்து உறுதி ஆயிட்டுனா உங்க மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட்ஸை டெய்லியும் எடுத்துக்கணும். நீங்களே போய் மருந்து கடையில போய் வாங்கிடக்கூடாது. அந்த மாத்திரையை நடுவுலையும் நிப்பாட்டக்கூடாது. சிறிய அறிகுறி இருந்தாலுமே நீங்க உடனே உங்க கைனகாலஜிஸ்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதனால சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சா நம்ம சிகிச்சை எடுத்துட்டு தாயும் செய்யும்

0: ஆரோக்கியமா இருக்கும்.
1: கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 4:02 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 95 96 32 10. இதில் NGL ஸ்பேஸ், உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 94 95 96 32 10 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நீர்கள் இப்பொழுது ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் ஆர். பிரசன்னா ஹரிஹரன் மகத்தி பீமா திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்றைய செய்தி தெரியுமாவில், உலகம் முழுவதும் சுதந்திரம், சமத்துவம், மன்னிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படும் ஒரு மாமனிதரை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர்தான் டாக்டர் நெல்சன் மண்டேலா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் அவரின் பிறந்த நாளாக மட்டுமல்லாமல் மனிதநேயம், சமத்துவம் மற்றும் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1918ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்காவின் எம்பிசோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார் நெல்சன். சிறு வயதிலிருந்தே கல்வி, நீதி, மனித உரிமை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் பின்னர் வழக்கறிஞராக உருவெடுத்தார். அந்த காலத்தில் தென்னாப்பிரிக்காவில் அப்பார்டைட் எனப்படும் இனவெறி ஆட்சி நடைமுறையில் இருந்தது. கருப்பின மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்டன. இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த மண்டேலா அவர்கள் தனது வாழ்நாளையே சமத்துவ போராட்டத்திற்காக அர்ப்பணித்தார். இந்த போராட்டத்தின் காரணமாக 1962ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த நீண்ட சிறைவாசமும் அவரது மன உறுதியை கொஞ்சம் கூட உடைக்கவில்லை. பழிவாங்கும் எண்ணத்திற்கு பதிலாக மன்னிப்பையும் ஒற்றுமையையும் அவர் உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டு சிறையிலிருந்து விடுதலையான அவர் 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் முதல் கற்பின அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.

0: உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஜனநாயக வெற்றிகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அவரது அமைதி பணிக்கும் மனித உரிமை போராட்டத்திற்கும் பாராட்டாக 1993 அமைதிக்கான நோபல் பரிசு நெல்சன் மண்டேலா மற்றும் அப்போதைய தென்னாப்பிரிக்க அதிபர் FW de Klerk-க்கும் இணைந்து வழங்கப்பட்டது. மண்டேலாவின் பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் 2009 ஐக்கிய நாடுகள் சபையானது July 18 நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த நாளுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 67 சமூக நலனுக்காக செலவிட வேண்டும் என்பதே. ஏன் இந்த 67 நிமிடங்கள்? மனிதநேயம் மற்றும் சமத்துவத்திற்காக நெல்சன் மண்டேலா சுமார் 67 அர்ப்பணிப்புடன் பணியாற்றதை நினைவுகூறும் வகையில்தான் இந்த எண்ணிக்கை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த 67 நிமிடங்களில் என்ன செய்யலாம்? ஒரு மரக்கன்றை நடலாம், அல்லது முதியோர் இல்லம் அல்லது ஆதரவற்றோர் இல்லத்திற்கு உதவலாம், குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், இரத்த தானம் செய்யலாம், சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடலாம், அல்லது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு அன்புடன் ஒரு கரம் நீட்டலாம். நெல்சன் மண்டேலாவுடைய மிக புகழ்பெற்ற பொன்மொழிகள் ஒன்று, வெறுப்பை கற்றுக்கொள்ள முடிந்தால் அன்பையும் கற்றுக்கொள்ள முடியும், ஏனெனில் அன்பு மனித இதயத்திற்கு இயல்பானது. இன்றைய உலகில் அமைதி, சமத்துவம், மனிதநேயம் ஆகியவை மிகவும் அவசியமானவை. நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை எந்த சவாலும் மன உறுதியை வெல்ல முடியாது என்பதையும், மன்னிப்பே மிகப்பெரிய வலிமை என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மனிதரின் பிறந்த நாளை கொண்டாடுவதை விட அவர் வாழ்ந்த உயர்ந்த மதிப்புகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும். இன்றைய செய்தி தெரியுமாவில் டாக்டர் நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: Phone 233-066.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
12: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
11: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
12: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
13: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
14: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
13: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
14: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
9: Phone 233-066.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகவேல்.
2: இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருக்கும் கோவா பரப்பளவில் சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாறு, கலாச்சாரம், கட்டிடக்கலை மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்திலும் தனித்துவமைக்கு இடமாக திகழ்கிறது.
3: பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசியர்கள் ஆட்சிக்குட்பட்டிருந்ததால் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரங்களின் கலவையை இங்கு தெளிவாக காணலாம். இந்த தனித்துவமான வரலாற்று பின்னணி கோவாவின் கட்டடக்கலையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
2: பழைய கோவாவில் அமைந்திருக்கும் பசிலிகா ஆஃப் ஹோம் ஜீசஸ், சே கதீட்ரல், செயின்ட் கஜேட்டன் தேவாலய கட்டிடங்கள் மற்றும் செயின்ட் ஆகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் போன்றவை போர்ச்சுகீசிய பரோக், கோத்திக் மற்றும் மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. அதேவேளையில் மங்கேஷ் கோவில், சாந்த துர்கா கோவில் மற்றும் தம்டி சுர்லா மகாதேவர் கோவில் போன்றவை கோவாவின் பாரம்பரிய இந்து கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன.
3: அகுவாடா கோட்டை மற்றும் ரெய்ஸ் மக்கோஸ் கோட்டை போன்ற கடற்கரை பாதுகாப்பு அரண்கள் போர்ச்சுகீசிய ராணுவ பொறியியல் திறனை எடுத்துக்காட்டுகின்றன. பனாஜியில் உள்ள ஃபாண்டன்ஹாஸ் பகுதி வண்ணமயமான போர்ச்சுகீசிய வீடுகள் மற்றும் குறுகிய தெருக்களால் புகழ்பெற்று காலனித்துவ குடியிருப்பு கட்டிடக்கலையின் உயிரோட்டமான அருங்காட்சியகமாக திகழ்கிறது.
2: கட்டிடக்கலையை தாண்டி அழகிய கடற்கரைகள், செழிப்பான வனப்பகுதிகள், பாரம்பரிய விழாக்கள், கடல் உணவுகள் மற்றும் சுற்றுலா வசதிகள் ஆகியவற்றாலும் கோவா

0: உலகப் புகழ் பெற்றுள்ளது. எனவே கோவா என்பது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்துறை வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபுகளை ஒருங்கே அறிந்து கொள்ள உதவும் அரிய பாரம்பரிய செல்வமாகும்.
1: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்துள்ள பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் இந்தியாவின் மிக முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களிலும் ஒன்றாகும். 1605 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த தேவாலயம் கோவாவில் போர்ச்சுகீசிய ஆட்சியின் கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் சிறந்த நினைவு சின்னமாக திகழ்கிறது. அதன் வரலாற்று மற்றும் கட்டடக்கலையின் முக்கியத்துவம் காரணமாக இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
0: போம் ஜீசஸ் என்ற பெயருக்கு பரிசுத்த குழந்தை இயேசு என்ற பொருள் உண்டு. கத்தோலிக்க திருச்சபையின் புகழ்பெற்ற மறைப்பணியாளரான புனித பிரான்சிஸ் சேவியரின் உடல் இங்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த தேவாலயம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றதற்கான முக்கிய காரணமாகும். அவரது உடல் வெள்ளியால் செய்யப்பட்ட அலங்கார பேழையில் வைக்கப்பட்டு தேவாலயத்தின் முக்கிய பகுதியில் உள்ள சிறப்பு அறையில் பாதுகாக்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து வழிபட்டு செல்லுகின்றனர்.
1: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பாரோக் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. சிவப்பு நிற லேட்டரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள வெளிப்புற அமைப்பு எளிமையாக தோன்றினாலும் அதன் உட்புறம் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான தூண்கள், தங்க ஆபரணங்களில் கொத்து கொத்தாக இணைக்கப்படும் சிறிய மணிகள், முத்துக்கள் அல்லது பதக்கங்களை குறிக்கும் பொற்கொத்தணிகள், நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் மற்றும் அலங்கார சிற்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன.
0: தேவாலயத்தின் உட்புற சுவர்களில் காணப்படும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் கிறிஸ்தவ மத வரலாற்றையும் புனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் சித்தரிக்கின்றன. தேவாலயத்தின் தரைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் பளிங்கு கற்கள் மற்றும் நினைவு கல்வெட்டுகள் அக்கால போர்ச்சுகீசிய உயரதிகாரிகள் மற்றும் மதகுருமார்களின் நினைவுகளை பதிவு செய்கின்றன.
1: இன்று பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஐரோப்பிய கட்டடக்கலை வளர்ச்சியை அறிய உதவும் முக்கியமான பாரம்பரிய மையமாகவும் விளங்குகிறது. கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும். வரலாறு, மதம் மற்றும் கலை ஆகிய மூன்றையும் ஒருங்கே உணரச் செய்யும் இந்த தேவாலயம் கோவாவின் அடையாள சின்னமாக பெருமையுடன் நிற்கிறது.
0: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் சே கதீட்ரல் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றாகும். போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தேவாலயம் கிறிஸ்தவ மத வரலாறு, கலை மற்றும் கட்டடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் அரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த தேவாலயம் கோவாவின் முக்கிய சுற்றுலா தலங்களிலும் ஒன்றாகும்.
1: இந்த தேவாலயத்தின் கட்டுமான பணிகள் 1562 தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1619 நிறைவடைந்தன. பின்னர் 1640 அதிகாரப்பூர்வமாக புனிதப்படுத்தப்பட்டது. போர்ச்சுகீசியர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இது புனித கேத்தரின், செயின்ட் கேத்தரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றி கிடைத்த நாள் புனித கேத்தரின் திருநாளாக இருந்ததால் அவரின் பெயரில் இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டது.
0: கட்டடக்கலை ரீதியாக சே கதீட்ரல் போர்ச்சுகீசிய கோத்திக், தஸ்கன் மற்றும் கொரிந்திய பாணிகளின் கலவையாக விளங்குகிறது. தேவாலயத்தின் வெளிப்புறம் எளிமையான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அதனுடைய உட்புறம் மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 76 நீளமும் 55 அகலமும் கொண்ட இந்த தேவாலயம் ஆசியாவின் மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: தேவாலயத்தின் பிரதான பலிபீடம் தங்க நிற அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் புனித கேத்தரின் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உயரமான தூண்கள், வளைந்த மேற்கூரைகள், அழகிய மர வேலைப்பாடுகள் மற்றும் மத ஓவியங்கள் ஆகியவை தேவாலயத்தின் கலை செழுமையை எடுத்துக்காட்டுகின்றன.
0: சே கதீட்ரலின் மிகவும் பிரபலமான அம்சங்களில் ஒன்று கோல்டன் பெல் என அழைக்கப்படும் பெரிய மணியாகும். அதன் இனிமையான ஒளி மற்றும் பிரம்மாண்டமான அமைப்பு காரணமாக இது

0: ஆசியாவின் சிறந்த தேவாலய மணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: கோவாவில் அமைந்துள்ள செயின்ட் கேஜட்டன் தேவாலயம் இந்தியாவில் காணப்படும் மிக அழகிய கிறிஸ்தவ கட்டடக்கலை நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் அதன் தனித்துவமான ஐரோப்பிய வடிவமைப்பு மற்றும் கலை நயத்திற்காக மிகவும் புகழ்பெற்றதாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் ஒரு பகுதியாக விளங்கும் இந்த தேவாலயம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஈர்த்து வருகிறது.
0: இந்த தேவாலயம் 1655ஆம் ஆண்டு இத்தாலிய தியாட்டின் துறவிகளால் கட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக போற்றப்படும் செயின்ட் கஜேட்டன் அவர்களின் நினைவாக இந்த தேவாலயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் போர்ச்சுகீசிய ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் தாக்கத்தை இந்தியாவில் பிரதிபலிக்கும் முக்கியமான கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
1: கட்டடக்கலை ரீதியாக செயின்ட் கஜேட்டன் தேவாலயம் ரோமில் உள்ள புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவை முன்மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் முன்புறம் உயரமான தூண்கள், முக்கோண முகப்பு மற்றும் நுணுக்கமான சிற்ப அலங்காரங்களை கொண்டுள்ளது. கொரிந்தியன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கட்டடத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
0: இந்த தேவாலயத்தின் மிக முக்கியமான அம்சம் அதன் பெரிய குவிமாடமாகும். மையப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த குவிமாடம் உள்ளே இயற்கை ஒளி பரவுவதற்கு உதவுகிறது. தேவாலயத்தின் உட்புறம் வெண்மையான சுவர்கள், அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட பலிபீடங்கள் மற்றும் மத ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
1: தேவாலயத்தின் கீழ்ப்பகுதியில் பழங்கால நீர்த்தேக்க அமைப்புகளும் காணப்படுகின்றன. இது அக்கால கட்டுமான நுட்பத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. அமைதியான சூழல், கலைநயம் மிக்க வடிவமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவை இந்த தேவாலயத்தை மற்ற தேவாலயங்களிலிருந்து தனித்துவமாக்குகின்றன.
0: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் செயின்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் போர்ச்சுகீசிய கால கட்டிடக்கலையின் சிறப்பையும் அதன் வரலாற்று பெருமையையும் எடுத்துக்காட்டும் முக்கியமான நினைவு சின்னமாக உள்ளது. இன்று முழுமையான தேவாலயமாக இல்லாமல் இடிபாடுகளாக மட்டுமே காணப்பட்டாலும் அதன் எஞ்சியுள்ள கட்டமைப்புகள் அக்கால கட்டுமான திறனையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த இடிபாடுகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் ஒரு பகுதியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
1: இந்த தேவாலயம் 1602ஆம் ஆண்டு அகஸ்டினிய துறவிகளால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் இது கோவாவின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. தேவாலயத்துடன் இணைந்து ஒரு மடாலயமும் செயல்பட்டு வந்தது. மத வழிபாடு, கல்வி மற்றும் சமூக பணிகளுக்கான முக்கிய மையமாக இது விளங்கியது. பல ஆண்டுகள் கோவாவின் கிறிஸ்தவ மத வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய இந்த தேவாலயம் பின்னர் பல்வேறு காரணங்களால் அதன் செழுமையை இழக்க தொடங்கியது. தற்போதுள்ள தேவாலயத்தின் மிக முக்கியமான எச்சமாக சுமார் 46 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்ட கோபுரம் மட்டும் நிற்கிறது. இந்த உயரமான கோபுரம் பழைய கோவாவின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிவப்பு லேட்டரைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த அமைப்பு போர்ச்சுகீசியரின் கட்டுமான நுட்பத்தையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
0: கட்டிடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பரோக் மற்றும் மறுமலர்ச்சி கால ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்தை கொண்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பெரிய வளைவுகள், உயரமான சுவர்கள், விசாலமான மண்டபங்கள் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் கொண்டதாக அது இருந்திருக்கிறது. இன்று எஞ்சியுள்ள சுவர்கள் மற்றும் தூண்கள் அதன் முந்தைய பிரம்மாண்டத்திற்கான சாட்சிகளாக நிற்கின்றன.
1: செயின்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் வெறும் பழங்கால சிதிலங்கள் மட்டுமல்ல, அவை கோவாவின் மத வரலாறு, காலனித்துவ பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை வளர்ச்சியை எடுத்துரைக்கும் அரிய வரலாற்று சின்னங்களாகும். பழைய கோவாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் தவறாமல் பார்வையிடும் முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
0: கோவாவின் வடக்கு பகுதியில் அரபிக்கடலை ஒட்டிய சின்கரேம் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கும் அகுவாடா கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் மிக முக்கியமான இராணுவ கட்டடங்களில் ஒன்றாகும். கடல் வழியாக வரும் எதிரிகளிடமிருந்து கோவாவை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்று கோவாவின் புகழ்பெற்ற வரலாற்று

0: மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கடலின் அழகையும் வரலாற்று சிறப்பையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்புவோருக்கு இது சிறந்த இடமாகும்.
1: அகுவாடா கோட்டை 1612 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் டச் மற்றும் மராத்தியர்களின் கடற்படை தாக்குதல்களிலிருந்து கோவாவை காப்பதற்காக இந்த கோட்டை உருவாக்கப்பட்டது. மண்டோவி ஆறு அரபிக்கடலில் கலக்கும் பகுதியை கண்காணிக்க ஏற்ற இடத்தில் அமைந்திருந்ததால் இது போர்ச்சுகீசிய ராணுவத்திற்கு முக்கிய பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது.
0: அகுவாடா என்ற பெயர் போர்ச்சுகீசிய மொழியில் தண்ணீர் என்று பொருள்படும் அகுவா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்த கோட்டையின் மிக முக்கியமான சிறப்பு அதில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய நன்னீர் சேமிப்பு அமைப்பாகும்.
1: கோட்டையின் மற்றொரு முக்கிய ஈர்ப்பு அதன் கலங்கரை விளக்கமாகும். 1864 கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் ஆசியாவின் பழமையான கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இது நீண்ட காலம் செயல்பட்டது.
0: கோட்டையின் உச்சிப்பகுதியில் இருந்து அரபிக்கடலின் பரந்த காட்சியையும் சுற்றியுள்ள இயற்கை அழகையும் காண முடியும்.
1: கோவாவின் தலைநகரான பனாஜியில் அமைந்துள்ள ஃபாண்டன்ஹாஸ் கோவாவின் லத்தீன பகுதி என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க குடியிருப்பு பகுதியாகும். போர்ச்சுகீசிய ஆட்சியின் தாக்கத்தை இன்றளவும் உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வரும் இந்த பகுதி கோவாவின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் கட்டடக்கலை மரபின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. வண்ணமயமான வீடுகள், குறுகிய தெருக்கள், பழமையான தேவாலயங்கள் மற்றும் ஐரோப்பிய பாணி கட்டடங்கள் ஆகியவற்றால் ஃபாண்டன்ஹாஸ் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக விளங்குகிறது.
0: 18ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரிகள் மற்றும் செல்வந்த குடும்பங்கள் குடியேறியதன் மூலம் இந்த பகுதி வளர்ச்சி அடைந்தது. பல நூற்றாண்டுகளாக தனது பழமையான தோற்றத்தை பாதுகாத்து வந்ததால் இது கோவாவின் பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: கட்டடக்கலை ரீதியாக ஃபாண்டன்ஹாஸ் மிகவும் தனித்துவமான இடமாகும். இங்குள்ள வீடுகள் மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு போன்ற பிரகாசமான வண்ணங்களில் பூசப்பட்டுள்ளன. இந்த வீடுகளின் முன்புறத்தில் காணப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பால்கனிகள், வளைந்த ஜன்னல்கள், அலங்கார கதவுகள் மற்றும் சிவப்பு ஓடுகளால் ஆன கூரைகள் ஆகியவை ஐரோப்பிய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதி கோவாவின் கலை மற்றும் கலாச்சார வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. பல கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஃபாண்டன்ஹாஸை தங்கள் படைப்புகளுக்கான உத்வேகமாக கருதுகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய நடைப்பயணங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த பகுதியின் வரலாறு பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தப்படுகிறது.
0: கோவாவின் வடக்கு பகுதியில் மண்டோவி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் முக்கியமான இராணுவ மற்றும் வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும். பழைய கோவாவையும் மண்டோவி ஆற்றின் நுழைவு பகுதியையும் பாதுகாக்கும் நோக்கில் கட்டப்பட்ட இந்த கோட்டை கோவாவின் பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று இது கோவாவின் முக்கியமான பாரம்பரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது.
1: கடல் வழியாகவும் ஆறு வழியாகவும் வரும் எதிரிகளை கண்காணிப்பதில் முக்கிய பங்காற்றியது.
0: ரெய்ஸ் மகோஸ் என்பது போர்ச்சுகீசிய மொழியில் மூன்று ஞானிகள் என்று பொருள்படும். கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் தேவாலயத்தின் பெயரே இந்த கோட்டைக்கு வழங்கப்பட்டது. தேவாலயமும் கோட்டையும் இணைந்து அப்பகுதியின் முக்கியமான மத மற்றும் இராணுவ மையங்களாக விளங்கின.
1: கட்டடக்கலை ரீதியாக ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய இராணுவ கட்டுமான முறையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். உயரமான மதில்கள், வலுவான பாதுகாப்பு சுவர்கள், பீரங்கி அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு மேடைகள் ஆகியவை கோட்டையின் முக்கிய அம்சங்களாகும். லாட்ரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை மலைச்சரிவின் இயற்கை அமைப்பை பயன்படுத்தி பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: கோட்டையின் உள்ளே படை வீரர்கள் தங்குவதற்கான அறைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் நீர் சேமிப்பு வசதிகள் இருந்தன. கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பல பீரங்கிகள் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் நிறுவப்பட்டிருந்தன. கோட்டையின் உயரமான பகுதிகளில் இருந்து மண்டோவி ஆறு, பனாஜி நகரம் மற்றும் அரபிக்கடலின் அழகிய காட்சிகளை தெளிவாக காண முடிகிறது.
1: தற்போது இங்கு கலை கண்காட்சிகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் வரலாற்று தொடர்பான நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன.
0: கட்டடக்கலை மற்றும் இயற்கை அழகை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்பும் பயணிகளுக்கு இது

0: ஒரு சிறந்த இடமாகும்.
1: கோவாவின் பொண்டா தாலுகாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கேஷி கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான ஹிந்து கோவில்களில் ஒன்றாகும். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத, கலாச்சார மற்றும் கட்டடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர்.
0: 18 நூற்றாண்டில் இங்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டது.
1: மங்கேஷ் என்பது சிவபெருமானின் ஒரு பெயராகும். இதனுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் உள்ளது. ஒரு முறை பார்வதி தேவி காடுகளில் தனியாக இருந்தபோது புலி வடிவில் வந்த சிவபெருமானைக் கண்டு பயந்து மாம் கிரீஷா என்று அழைத்ததாக

0: வடிவில் வந்த சிவபெருமானைக் கண்டு பயந்து மாம் கிரீஷா என்று அழைத்ததாகவும் அதுவே காலப்போக்கில் மங்கேஷா என மாறியதாகவும் நம்பப்படுகிறது.
1: கட்டிடக்கலை ரீதியாக ஸ்ரீ மங்கேஷ் கோவில் கோவாவின் தனித்துவமான இந்து கோவில் பாணியை பிரதிபலிக்கிறது. வெண்மையான வெளிப்புற சுவர்கள், அழகிய வளைவுகள், சிவப்பு மற்றும் நீல நிற அலங்காரங்கள் ஆகியவை கோவிலின் தோற்றத்திற்கு தனிச்சிறப்பை வழங்குகின்றன. கோவிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் உயரமான தீபஸ்தம்பம் ஆகும். பல அடுக்குகளை கொண்ட இந்த வெண்மையான தீபஸ்தம்பம் இரவு நேரங்களில் விளக்குகளால் பார்வையாளர்களை பரவசப்படுத்துகிறது.
0: கருவறையை சுற்றி விசாலமான மண்டபங்கள், தூண்கள் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து வழிபடுவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் குளம், அழகிய நுழைவு வாயில் மற்றும் சுற்றியுள்ள பசுமையான சூழல் ஆகியவை அதன் அமைதியான ஆன்மீகத்தன்மையை அதிகரிக்கின்றன.
1: மகா சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் ஆண்டு தேர் விழா போன்ற விழாக்கள் இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது கோவில் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இசை மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன.
0: கோவாவின் பொண்டா தாலுகாவில் உள்ள காவ்லம் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள சாந்த துர்கா கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மதிப்புமிக்க இந்து கோவில்களில் ஒன்றாகும். சக்தியின் வடிவமான துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது.
1: சாந்த துர்கா என்ற பெயருக்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. சிவபெருமானுக்கும் விஷ்ணு பெருமானுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதலை சமாதானப்படுத்தும் பொருட்டு துர்காதேவி நடுவில் வந்து இருவரையும் இணைத்ததாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே அமைதியை ஏற்படுத்திய துர்கை என்ற பொருளில் சாந்த துர்கா என்று அழைக்கப்படுகிறார்.
0: கட்டடக்கலை ரீதியாக இந்த கோவில் கோவாவின் தனித்துவமான இந்திய போர்ச்சுகீசிய கலப்பு பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிவப்பு நிற கூரைகள், வெண்மையான சுவர்கள், வளைந்த ஜன்னல்கள் மற்றும் ஐரோப்பிய தாக்கம் கொண்ட வடிவமைப்புகள் கோவிலின் முக்கிய அம்சங்களாகும். இந்திய பாரம்பரிய கோவில் அமைப்புடன் போர்ச்சுகீசிய கட்டடக்கலை கூறுகள் இணைக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தை மற்ற கோவில்களிலிருந்து தனித்துவப்படுத்துகிறது.
1: கோவிலின் உயரமான தீபஸ்தம்பம் மிகவும் பிரபலமானது. இரவு நேரங்களில் ஏற்றப்படும் விளக்குகள் கோவிலின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. விசாலமான மண்டபங்கள், மரவேலைப்பாடுகள் மற்றும் அழகிய அலங்காரங்கள் பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்றன.
0: ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா, நவராத்திரி மற்றும் பல்வேறு மத நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர்.
1: கோவாவின் அடர்ந்த வனப்பகுதிகளால் சூழப்பட்ட பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே அமைந்திருக்கும் தம்படி சுர்லா மகாதேவர் கோவிலில் கோவாவின் மிகப்பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலாக கருதப்படுகிறது. இயற்கை எழில் நிறைந்த மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் கோவாவின் பண்டைய கட்டிடக்கலை மரபையும் இந்து சமய பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் அரிய நினைவு சின்னமாக விளங்குகிறது.
0: இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கடம்ப அரசர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களையும் இயற்கை சவால்களையும் எதிர்கொண்ட போதிலும் இந்த கோவில் இன்றளவும் தனது அசல் வடிவத்தை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
1: கட்டிடக்கலை ரீதியாக தம்படி சுர்லா மகாதேவர் கோவில் கடம்ப மற்றும் ஹொய்சால பாணிகளின் கலவையாக அமைந்திருக்கிறது. கருங்கல் நிற பசால்ட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் கோவாவில் காணப்படும் பிற கோவில்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தை கொண்டிருக்கிறது. கோவிலின் வெளிப்புற சுவர்களிலும் தூண்களிலும் காணப்படும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: கோவிலின் மண்டபம் அழகிய தூண்களால் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், மலர் வடிவங்கள் மற்றும் புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் மேற்பகுதியில் அமைந்துள்ள சிறிய விமானம் மற்றும் அதன் அலங்கார வடிவமைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. கட்டடத்தின் ஒவ்வொரு பகுதியும் சமச்சீரான அளவுகளுடனும் கலைநயத்துடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: கோவாவின் தெற்கு பகுதியில் உள்ள சந்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும்

0: பிரகன்சா மாளிகை போர்ச்சுகீசிய காலனித்துவ கட்டடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக வரலாற்று பெருமையுடன் நிற்கும் இந்த மாளிகை கோவாவின் செல்வந்த போர்ச்சுகீசிய குடும்பங்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான பாரம்பரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
1: இந்த மாளிகை 17 மற்றும் 18 நூற்றாண்டுகளில் பிரகன்சா குடும்பத்தினரால் கட்டப்பட்டது. சுமார் 12,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான மாளிகை ஒரு காலத்தில் கோவாவின் மிகப்பெரிய தனியார் வீடுகளில் ஒன்றாக இருந்தது. தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மாளிகை கோவாவின் காலனித்துவ வரலாற்றை உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வருகிறது.
0: பிரகன்சா மாளிகை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி என பிரிக்கப்பட்ட இந்த மாளிகையின் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான கலை மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசிய மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்துடன் கட்டப்பட்ட இந்த மாளிகை அக்கால செல்வச் செழிப்பின் அடையாளமாக விளங்குகிறது.
1: கட்டடக்கலை ரீதியாக மாளிகையின் உயரமான மேற்கூரைகள், அகலமான வரவேற்பறைகள், நீளமான வராண்டாக்கள் மற்றும் பெரிய ஜன்னல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. வெண்மையான சுவர்கள், மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள், அழகிய அலங்கார வளைவுகள் மற்றும் வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் மாளிகையின் கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது அந்த கால கட்டுமான திறமையை எடுத்துக்காட்டுகிறது.
0: மாளிகையின் உள்ளே பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. நூற்றாண்டுகள் பழமையான மரச்சாமான்கள், பெல்ஜிய கண்ணாடிகள், ஐரோப்பிய ஓவியங்கள், பழமையான கடிகாரங்கள் மற்றும் இசைக்கருவிகள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. மேலும் கோவாவில் உள்ள பழமையான தனியார் நூலகங்களில் ஒன்றும் இங்கிருக்கிறது. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் அரிய நூல்கள் இதில் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
1: மாளிகையின் மிக பிரபலமான அம்சங்களில் ஒன்று பெரிய நடனரங்கம், அதாவது பால் ரூம் ஆகும். அங்கு நடைபெற்ற சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அந்த காலத்தின் உயர்குடி வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன. மேலும் மாளிகையில் உள்ள சிறிய பிரார்த்தனை அறையும் அதன் மத பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகிறது.
0: இன்று பிரகன்சா மாளிகை ஒரு தனியார் பாரம்பரிய இல்லமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோவாவின் போர்ச்சுகீசிய காலனித்துவ வாழ்க்கை, கட்டடக்கலை மற்றும் கலாச்சார மரபை நேரடியாக அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது.
1: கோவாவின் தலைநகரமான பனாஜியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அவர் லேடி ஆஃப் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் தேவாலயம் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் அடையாளமாக விளங்கும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். வெண்மையான பிரம்மாண்டமான தோற்றம், தனித்துவமான படிக்கட்டு அமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவற்றால் இந்த தேவாலயம் கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கிறது. பனாஜி நகரத்தின் முக்கிய அடையாள சின்னமாகவும் இது கருதப்படுகிறது.
0: இந்த தேவாலயம் முதன்முதலில் 1541 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவாவிற்கு கடல் வழியாக வந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் மற்றும் வணிகர்கள் வழிபடுவதற்காக சிறிய ஆலயமாக இது உருவாக்கப்பட்டது. பின்னர் பனாஜி நகரம் வளர்ச்சியடைந்ததை தொடர்ந்து 1619 இந்த தேவாலயம் விரிவுபடுத்தப்பட்டு தற்போதைய பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றது.
1: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் போர்ச்சுகீசிய பாரோக் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். குறிப்பாக தேவாலயத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஜிக்ஸாக் வடிவ படிக்கட்டு அதன் தனி சிறப்பாகும். இந்த படிக்கட்டு ஐரோப்பிய தேவாலய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதோடு கோவாவில் அதிக அளவில் புகைப்படம் எடுக்கப்படும் இடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கோவா என்பது வெறும் கடற்கரை சுற்றுலா தலம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக உருவாகிய வரலாறு, மதம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபுகளின் பொக்கிஷமாகும். பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ், செயின்ட் கேஜட்டன் தேவாலயம் போன்ற போர்ச்சுகீசிய கட்டடங்களும், மங்கேஷி மற்றும் சாந்த துர்கா கோவில்கள் போன்ற ஹிந்து பாரம்பரிய சின்னங்களும் கோவாவின் பன்முக அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. அகுவாடா மற்றும் ரெய்ஸ் மாக்கோஸ் கோட்டைகள் இதன் ராணுவ வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. ஃபவுண்டன்ஹாஸ் மற்றும் பிரகன்சா மாளிகை போன்ற இடங்கள் காலனித்துவ வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன. எனவே கோவா இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் கட்டடக்கலையை ஒருங்கே அறிய உதவும் அரிய பாரம்பரிய மையமாக திகழ்கிறது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம்

0: நிகழ்ச்சியில்
1: கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம் ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
2: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எஸ் பி பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரஹ்மான், கதீஜா ரஹ்மான் பாடியுள்ள பாடல், படம் எந்திர.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில்

0: சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தவிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலக தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதேபோன்று பாளையங்கோட்டை வி எம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில்

0: சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரன் நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1:56. நேர்கள் இப்பொழுது நிலாவை வா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 2:15. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னிசை ராகங்களை அரங்கேற்றப் போகும் இந்நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக நினைத்தேன் வந்த இத்திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-8648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-8648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
5: நீர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசை கேட்கும் நேரம் பிற்பகல் 2:23. நிகழ்ச்சியில் இனி காதல் மன்னன் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
7: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது பொய்க்கால் குதிரையாட்டம். வழங்குவோர் TAR நாடிராவ் குழுவினர்.
8: கிராமிய கலை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது கேட்டு ரசிக்க

0: வேளை இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம். திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் உலகம் எனும் தலைப்பில் துவரங்காடு முத்து ஆசாரி தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் நினைவிற்கு. இன்று 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தொயன முது தொடர் படைப்பாளர் சி. அமுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி வருவது வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வருவது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொன்னா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி, புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு.

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டி ஏ ஆர் நாடிராவ் குழுவினர் வழங்கிய பொய்க்கால் குதிரையாட்டம். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.
4: காலம் பொன்னானது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:02. பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தேநீர் நேரம், திரைக்களஞ்சியம். ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் அதற்குள் எண்ணற்ற உணர்வுகள், கோடிக்கணக்கான மனிதர்கள், பல கோடி கனவுகள், எண்ணிலடங்கா கதைகள். அந்த வார்த்தை உலகம். உலகம் என்றாலே பூமி மட்டுமல்ல, உறவுகள் ஒரு உலகம், காதல் ஒரு உலகம், தாய்மடி ஒரு உலகம், நண்பர்கள் ஒரு உலகம், இசை ஒரு உலகம். ஏன், ஒவ்வொருவரின் மனமும் தனி உலகம்தான். அதனால்தான் நம் தமிழ் திரைப்படங்களிலும் உலகம் என்ற சொல்லை மையமாக கொண்டு ஏராளமான பாடல்கள் உருவாகியுள்ளன. அந்த பாடலை நமக்காக தொகுத்து அனுப்பியுள்ளார் துவரங்காடு முத்து ஆசாரி. இன்றைய திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் உலகம் என்ற வார்த்தையை சுற்றி மலர்ந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உலகம் ஒரு வரைபடத்தில் அது ஒரு வட்டம், விஞ்ஞானியின் பார்வையில் அது ஒரு கோள், கவிஞனின் பார்வையில் அது ஒரு கவிதை, குழந்தையின் பார்வையில் அது ஒரு விளையாட்டு, அம்மாவின் பார்வையில் அது தன் குழந்தை, காதலனின் பார்வையில் அது அவளின் கண்கள்.

உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அன்பு மட்டும் மாறாமல் இருந்தால் அந்த உலகம் அழகாகவே இருக்கும். நிகழ்ச்சியில் முதலாவதாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:08. உலகம் என்பது நாம் வாழும் இடம் மட்டுமல்ல, நாம் நேசிக்கும் மனிதர்களும் நாம் சுமக்கும் நினைவுகளும் சேர்ந்ததே இந்த உலகம். அந்த உலகத்தை இசையால் இன்னும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலையின் திரைக்களஞ்சியம். உலகம் அப்படின்னு சொன்னாலே தமிழர்களாகிய நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் பாடிய அந்த புறநானூற்று பாடல் வரிதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்துல இருக்கிற எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் நம்ம சொந்த

அன்னைக்கே உலக பொதுமுறையோடு வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள். எல்லைகளே இல்லாத ஒரு பரந்த உலகத்தை அன்பால மட்டும்தான் கட்டி போட முடியும் அப்படின்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பரந்த உலகத்துல மனிதநேயத்தை பாடும் அடுத்த அழகான பாடல் பாசம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள், இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லன் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.

நேரம் பிற்பகல் 3:14. உலகம் ஒரு கண்ணாடி. ஏன் தெரியுமா? நாம சிரிச்சா சிரிக்கும், நாம கோபிச்சா கோபிச்சுக்குமா. நம் மனதின் பிரதிபலிப்பை உலகம் இன்றைய நம் மனதுடைய பிரதிபலிப்பே உலகம். இன்றைய திரைக்களஞ்சியத்துல உலகம் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்துள்ள பாடல்களை நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியிலேனே உலகம் இந்த வார்த்தைக்குள்ள எத்தனை அர்த்தங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரியுமா? சிலருக்கு உலகம் அப்படிங்கிறது குடும்பம், சிலருக்கு நட்பு, சிலருக்கு காதல். ஆனால் உழைக்கும் மனிதனுக்கு இந்த உலகமே ஒரு பணியிடம்தான், அதாவது அவன் வேலை செய்கிற இடம்தான். ஆண்டவன் தான் அதுக்கு முதலாளியான். அவனோட படைப்பில் உழைக்கிற நாம் எல்லாருமே சமமான உழைப்பாளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி கேட்கலாம் தொழிலாளி திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க.

0: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் பிற்பகல் 3:20. இந்த உலகம் யாருக்காகவும் நின்று விடாது, ஆனால் நல்ல நினைவுகளை என்றும் மறந்துவிடாது. நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நமது உலகத்தை சுற்றி வருகிறது.

உலக புகழ்பெற்ற கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் உலகம் பற்றி ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகாக கூறியிருக்காரு. உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் வெறும் நடிகர்கள் என்று. நம்ம தமிழ் சினிமாவிலும் கவிஞர்கள் உலகத்தை அப்படி தான் பார்த்துருக்காங்க. கண்ணதாசன் ஐயா தொடங்கி வாலி வைரமுத்து வரை எல்லாருமே உலகத்தின் போக்கை வச்சு எத்தனையோ தத்துவ பாடல்களை எழுதியிருக்காங்க. இந்த உலகம் சில நேரத்தில் முள்ளா குத்தும், பல நேரத்தில் மலரா தாளாட்டும். மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் இந்த உலகத்தின் விசித்திரமான பக்கங்களையும் பேசப்போகும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் அடிமைப்பெண் திரைப்படத்திற்காக பாடியது.

ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ

0: இருக்கின்றார், ஏழைகள் உழைப்பில்
1: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
7: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
6: முல்லைச்சரம்.
8: நேரம் பிற்பகல் 3:28. உலகம் ஒரு சொல் அல்ல, அது ஒரு உணர்வு. உலகம் ஒரு இடம் அல்ல, அது ஒரு பயணம். உலகம் நமக்காக மாற வேண்டியதில்லை, நாம் அன்பாக மாறினால் உலகமே அழகாகிவிடும். பண்பலையில் நேர்கள் இணைந்திருப்பது தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் துவரக்காடு முத்து ஆசாரி அவர்கள் உலகம் எனும் தலைப்பில் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நாம வாழக்கூடிய இந்த பூமிக்கு சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகள் வயது. ஆனா மனிதர்கள் வாழ்ந்த வரலாறு அந்த பெரிய கால அளவில் ஒரு சிறிய புள்ளி மட்டுமே. இத்தனை பெரிய உலகத்துல ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவும் கை, இவைதான் மனித வாழ்க்கையை மிகவும் அழகாக்கின்றன.

வாழ்க்கையில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள், உறவுகளின் சிக்கல்கள், மனித மனத்தின் உண்மைகள் என அனைத்தையும் சொல்லும் ஒரு அழகான பாடல். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
1: என்னடி எங்க வரணும்?
2: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன்.
1: ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
2: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க.

0: நம்பிக்கையா இருங்க.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானைப்படைகள்?
2: தயார் மன்னா.
1: குதிரைப்படைகள்?
2: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
3: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
3: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
3: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
3: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
3: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
4: நேரம் பிற்பகல் 3:36. கடல்களால் பிரிந்தாலும் காற்றால் இணைகிறது உலகம். மொழிகளால் வேறுபட்டாலும் அன்பால் ஒன்றாகிறது உலகம். அதே மாதிரி இன்றைய திரைக்களஞ்சியமும் உலகத்தால் ஒன்றுபடுகிறது. இன்றைய திரைக்களஞ்சியம் உலகம் எனும் வார்த்தையால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு விசாலமான ஓவியம். அதை நிரப்புவது மனிதர்கள் அல்ல, மரங்கள், பறவைகள், மலைத்துளிகள், மலைகள், கடல் அலைகள் என எல்லாமே இணைந்து இசைக்கும் ஒரு மெட்டிசை இந்த உலகம். உலகம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடன் பகிர்ந்து வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டானது. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
2: நேரம் பிற்பகல் 3:43. இந்த உலகம் மனிதர்கள் மட்டும் வாழும் வீடு அல்ல. கிளிகள் பாடும் இசையும், மரங்கள் தரும் நிழலும், ஆறுகள் சொல்லும் கதையும், விலங்குகள் காக்கும் இயற்கையும், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த உலகத்தை உயிர்ப்பிக்கின்றன. நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். இன்றைய திரைக்களஞ்சியம் உலகம் என்னும் வார்த்தையை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. மரத்திற்கு பேச தெரியாது ஆனால் மூச்சை கொடுக்கிறது, நதி நிற்க தெரியாது ஆனால் வாழ்வை கொடுக்கிறது, பறவை சொத்து சேர்க்க தெரியாது ஆனால் சுதந்திரத்தை கற்றுத்தருகிறது, இயற்கை எதையும் கேட்காது எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் சிறிய எறும்பிலிருந்து பெரிய யானை வரை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பணி இருக்கிறது. அதை போலவே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குலமகள் ராதை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: ஹாய் குட்டீஸ், உங்களுக்காக இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் நிரல நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா பாட்டு பாடுங்க, அழகா கதை சொல்லுங்க, சூப்பரா திருக்குறளும் சொல்லுங்க. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர், 8903257309. நேரம் பிற்பகல் 3:49. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். பூமி ஒரு வீடு, வானம் அதன் கூரை, மரங்கள் தூண்கள், நதிகள் அதன் நரம்புகள், உயிர்கள் அனைத்தும் அந்த வீட்டின் உறவுகள். அவற்றை நேசிப்பதே உலகத்தை நேசிப்பது போன்றது. உலகம் அழகாக இருப்பது மனிதர்களால் மட்டுமல்ல, மலர் மலர்வதால்,

மழை பெய்வதால், பறவை பறப்பதால், காற்று வீசுவதால், இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையை கவிதையாக்குகின்றன. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் அகத்தியர் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன், பாடலை பாடியவர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர், கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமது தொடர் படைப்பாளர் சி. அமுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:54. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். உலகத்தில் சுமார் 8 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மொழிகள், நூற்றுக்கணக்கான நாடுகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள். ஆனால் சிரிப்பு என்ற மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவையே இல்லை. அன்பு என்ற உணர்வுக்கு எல்லைகளும் கிடையாது. உலகம் நாம் பார்க்கும் அளவிற்கு சிறியது, ஆனால் நாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரியது. வாழ்க்கை நாம் எண்ணும் அளவுக்கு நீளமில்லை, நாம் நேசிக்கும் அளவுக்கு ஆழமானது. ஒவ்வொரு நாளையும் உலகத்தின் கடைசி அழகான நாளாக வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் கவிதையாகிவிடும்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

பண்பலை 101 நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் உலகம் என்னும் தலைப்பில் நமக்காக பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் துவரங்காடு முத்து ஆசாரி. உலகம் என்ற தலைப்பில் நாம் கேட்ட பாடல்களும் பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் உங்க மனசுக்கு நெருக்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உலகம் ரொம்ப பெருசுதான், ஆனா நம்ம குமரி பண்பலை இசைக்காற்று அதை விட பெரியது. இந்த உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அன்போடு வந்து வருடும். நிகழ்ச்சியில் இதுவரை ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி வருவது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேயர்கள் கேட்க இருப்பது,
4: இன்று நாம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது அறிவியல் சார்ந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் வேளாண் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்த்து நீடித்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்துதல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளல் மற்றும் பாதுகாப்பான உணவினை உண்டாக்குதல் போன்ற இலக்குகளை எட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பது மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முதலீட்டு செலவுகளை குறைப்பது போன்ற அம்சங்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை என்பது வேதியியல் உள்ளீடுகள் இல்லாத ஆரோக்கியமான வழிகளை கையாள ஊக்கமளிக்கிறது. கால்நடைகளும் கூட உள்ளூர் வகைகளாக இருப்பதை வலியுறுத்துகிறது. அதனோடு கூடவே ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் பல்வகைப்பட்ட பயிர் அமைப்புகளை உருவாக்கி ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அதாவது இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலால் பின்பற்றப்பட்டு வரும் முறைகளை கடைபிடிக்க இந்த திட்டம் கூறுகிறது. மண், நீர், நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், பருவநிலை மற்றும் மனித தேவைகள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வதைத்தான் இயற்கை சூழல் அமைப்பு நமக்கு எடுத்துரைக்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது கடந்த 2024 மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இதற்கென 2,481 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கோடி விவசாயிகளாவது ரசாயனங்கள் இல்லாத வேளாண் முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து சுமார் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கென 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், உயிர் உள்ளீடு வள மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இதன் வாயிலாக 70,000 மேற்பட்ட கிருஷி சகிகளை பயிற்றுவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டும் வருகிறது. மாதிரி வயல்களை உருவாக்கி அதன் மூலம் செயல் விளக்கம் அளித்து அறிவு பகிர்வை உண்டாக்கி வருகிறது மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம். இது போன்ற முறைகளால்

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 4:13.
1: சென்னை, திருநெல்வேலி.

நேயர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா தலக்குளத்துல இருந்து ராஜா ரேஷ்மா இவர்களின் விருப்பமாக வருகிறது குள்ள நரி கூட்டம் படத்திற்காக கார்த்திக் சின்மை குரல்களில் பாடல்.

ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.

அந்தி நேரத்து மேற்கு வானம் அழகை கூட்ட சிந்தை மயங்கி கடலில் முத்தெடுக்க செல்லும் கதிரவன் போல் உங்கள் உள்ளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ்.

நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை எஸ்எம்எஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக யாருடைய பாடல் தெரியுமா? கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் மகிழன். பாடலை நாமும் சேர்ந்து கேட்கலாம்.

தமிழ் மனம் விரும்பிய அட்டகாசமான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா அவர்களின் குரல்களில் வரும் பாடல் வெண்ணிற ஆடை படத்திற்காக. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மூலச்சல் மேரி.

0: பறக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

மெட்டி சேக்கும் வண்டுகளாய் காற்றலையில் ரீங்காரமிட்டு வலம் வந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேயர்களே, உங்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். வீட்டில் அப்பாவை பிடிக்காதவங்க யார் தாங்க இருப்பாங்க? அப்படி அப்பா பாசத்தை சொல்கிற மாதிரி ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சுங்கான் கடையிலிருந்து சங்கரி, மோனிஷா, அனுஷா இவர்களின் விருப்பமாக வருகிறது கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்பட பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் மைக்கேல் மதன் காமராஜன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் இளையராஜாவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புன்னை நகர் ஜெயக்குமார்.

வண்ண வண்ண சிறகுகள் நீட்டி வானொலியில் வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இனி கோணம் லட்சியா என்ற நேயரின் விருப்பமாக வருகிறது பந்தய புறா திரைப்பட பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் அம்மாவை பற்றி ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வலிமை.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் சி. அமுதா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மயக்க மாலை பொழுதில் மனதிற்கினிய பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இனி கண்ணன் வருவான் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வெள்ளமோடி நடராஜன்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த கடைசி நேயர் யார், யாருக்கான பாடல் வரப்போகுது தெரியுமா? சுங்கான் கடையிலேருந்து ஷீலா, நகேந்திரன், ஸ்ரீகுட்டி இவர்களின் விருப்பமாக கற்பூர முல்லை படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ், பி. சுசீலா, சித்ரா பாடிய பாடல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இசைப்பூக்கள் பூத்து குலுங்கும் இசைச்சோலையில் காதலும் காவியமாய் மனம் பரப்ப வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது.

காற்றோடு கலக்கும் சுவாசத்தைப் போல உருவம் இல்லாத காதலுக்கு உணர்வுகளால் உருவம் கொடுக்கிறார் இவர். பி. சுசீலா குரல்கள் வருகிறது பாக்கியலட்சுமி திரைப்பட பாடல்.

0: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

வந்து உங்கள் இதயங்களை உரசி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. முல்லைச்சரத்தில் இனி சவாலை சமாளி படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் வருகிறது பாடல். துள்ளி குதிக்கும் மான் போல நெஞ்சை கிள்ளி செல்லும் இந்த மங்கை சிட்டுக்குருவியாய் சிறகடிக்க வருகிறார்.

முல்லைச்சரத்தில் இனி இது எப்படி இருக்கு படத்திற்காக வருகிறது பாடல். இதழோர புன்னகையால் நம் இதயங்களை கொள்ளை கொள்ள வருகிறார்கள்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:20.

மாலை மழையில் நனையும் போது, தென்றல் காற்று தீண்டும் போது, மகிழ்ச்சியில் திளைக்கும் போது, துயரத்தில் அழும்போது நம்மோடு தொடரும் இந்த இசை. இதய கோயில் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் வாலி, இசை இளையராஜா.

மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள். அமுது சுரபியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோசி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனி தேவாவின் இசையில் ஹரிஹரன் குரலில் வரும் பாடல் ஆகா படத்திற்காக. கார்மேகம் கண்ட மயிலாக அலை போல ஆடுது மனம், இந்த கானமழையில் நாமும் நினைவோமா?

வேளாண் பெருமக்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சந்தித்த வேளை. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து. இசையோடு அசைகிறேன், அசையாத உன் இதயத்தை அசைக்க.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: காற்று வெளியிடையில் உன் கான குரலிசை கேட்டு அவள் தேகம் சிலிர்கிறது. காமராசு படத்திற்காக வருகிறது பாடல்.

நிகழ்ச்சியில் இனி தொட்டி ஜெயா படத்திற்காக நான் முத்துக்குமாரின் வரிகளில் கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வரும் பாடல் தொலைதூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது மனது.

தூரத்தில் செல்லும் நிலவீவர் துரத்தி பிடித்தும் அருகில் வராமல் செல்வது எதனாலோ? ரோமியோ படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல்.

0: கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066.
1: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7 மணிக்கு நிசை நேரம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள், அமுத சுரபி ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்களில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோசி அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் சி அமுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள், 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேநிலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை, 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பேசுவது நான் வரிசையில் எம் ஸ்ரீமன் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள். நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 20 தேதியன்று காலை 9 மணிக்கு மாவட்ட

தேதியன்று காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கலிங்கராஜபுரம் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுகலை பட்டதாரி வேதியியல் ஆசிரியர் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து இம்மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 22ஆம் தேதியன்று மாலை 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் சண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் இம்மாதம் 22ஆம் தேதியன்று சகாயநகர் ஈவினிங் ஸ்டார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர்களால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே சண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 25ஆம் தேதியன்று காலை 9 மணி முதல் 2 மணி வரை பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து நடைபெற உள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுனர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணைய தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினை கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி பதிவு செய்து மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் டெலிகிராம் சேனலை இணைந்து கொள்ளுமாறும் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:15.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: எங்கும் இனிமை எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:18. காற்றலில் இனி மெல்ல தமிழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: ஆடினா ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
11: அவள் பேசவில்லை என தொடங்கும் B.A. சிதம்பரநாதன் இசையமைத்த பாடலை பாடுபவர் கோவை சவுந்தரராஜன். பாடலை இயற்றியவர் மு பகத்சிங்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.

0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: என்னடி எங்க வரணும்
2: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
2: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: மாலையிலே என தொடங்கும் MP கலிங்கன் இயற்றிய பாடலை பாடியவர் P. மாதுரி. இசை TR பாப்பா.

0: 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அது ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகுரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
0: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப் பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பத்து.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. அந்தி மயங்கும் வேளையில் ஆனந்த கீதங்கள் ஒலிக்க இதயம் வருட வருகிறது திரை இசை.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
3: திரைசெயலினி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மான்ஸ்டர்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: இதுவரை நம் இதயங்களை வருடி சென்றது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்

0: திருநெல்வேலி
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
5: கே சின்னதுரையன் கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: நிகழ்ச்சியில் விஷ்ணு பிரியா பாடிய பாடல்

0: நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கிடம் பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவண.

கண்ணன். மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்கக் காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்கக் காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு

0: செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்கக் காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்கக் காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசல் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசிய வலையே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 July 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்பு அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள

0: அனைத்து செய்திகள் இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள செய்தியில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித் ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று

புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மை கவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு
3: முன், ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில்.

0: ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவமாகும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் வரும் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு 702 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக்கொள்ளலாம். கன்னிப்பூ நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள், இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார

0: தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லன் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நம்மை சுற்றி வளர்ந்திருக்கும் அரிய மூலிகை வேம்பு. வேப்பமரத்தின் இலை, காய், கனி, கொட்டை, எண்ணெய் எல்லாமும் வேளாண்மைக்கு உதவும் பொருட்கள். எனவே நமது உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வேம்பு சார்ந்ததாக மாற்றலாமே.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இப்பொழுது மரிச்சீனி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இலவு விளை சி அலசி ஜோனி அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
4: எனது வயசு 42 வயசு ஆகுது. அப்பா கூட சின்ன வயசுலேயே விவசாயத்தில் ஈடுபட்டு ஒரு 32-33 வருட அனுபவம் இருக்கு.
3: ஓ, கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் வந்து அனுபவங்கள் இருக்கு. எதுவரை படிச்சிருக்கீங்க?
4: நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன்.
3: டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க.
4: சென்னையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி ஊரில் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்.
3: படிக்காம கூட உங்களுக்கு விவசாயத்தில் அந்த ஆர்வம் இருந்தா?
4: ஆமாம் ஆமாம், அது சின்ன பிள்ளையிலே அப்பா கூட வயலுக்கு போய் அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருந்துகிட்டே இருந்து.
3: என்ன காரணத்துன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த தொழிலை விட்டுட்டு திரும்ப அந்த விவசாயத்துக்கு வந்து இறங்குனீங்க?
4: சென்னையை விட இங்கே உள்ள கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்து, சாப்பாடு எல்லாமே நமக்கு ஒத்து போகுது, அதனால அப்படியே விட்டுட்டு வந்து.
3: அதனால வந்து ஏற்கனவே வந்து அப்பா விவசாயம் செய்யறதுனால வந்து அது அப்பா கூட வந்து நீங்கள் அந்த விவசாயத்தை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க.
4: ஆமாம்.
3: இப்போ என்னென்ன பயிர்கள் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க?
4: மரவள்ளி கிழங்கு, வாழை போட்டிருக்கேன். மெயினாக
3: மரவள்ளி கிழங்கும் போட்டிருக்கீங்க, அதுபோல வந்து வாழைப்பயிர் வந்து போட்டிருக்கீங்க. வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க?
4: வாழை, செவ்வாழை, ஏத்தன், ரசகதளி, பழையங்கொட்டை எல்லாம் இனம் போட்டிருக்கோம்.
3: ஓ, வாழையில வந்து பல ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க. மரவள்ளியை பொறுத்தவரை பார்க்கும்போது
4: மரவள்ளிய கரியல பொரியல லட்சுமி உள்ள
3: மரவள்ளியிலன்னு பார்க்கும்போது ஒரு 2 ரகங்க, அதாவது வந்து கரியல பொரியும் லட்சுமி உள்ளையும் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க. இது வந்து எவ்வளோ ஏக்கர்ல வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க?
4: 1.5-2 ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்கேன்
3: மரவள்ளி.
4: மரவள்ளிக்கலாம்.
3: வாழைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது
4: ஒரு 5 ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கேன்.
3: அது வந்து சொந்த நிலமா இல்லை நீங்கள் குத்தகை எடுத்து பண்ணுறது?
4: சொந்த நிலமும் கொஞ்சம் இருக்குது, குத்தகை எடுத்து பண்ணியிருக்கேன்.
3: ஓ, குத்தகை எடுத்தும் பண்ணுறீங்க.
4: ஆமாம்.
3: இப்போ குத்தகை நிலம்னு பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி நீங்கள் குத்தகை நிலத்தை எடுக்கிறீங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து எடுக்கிறீங்க?
4: ஒரு வருஷத்துக்கு
3: தான் எடுக்கிறீங்க?
4: ஆமாம், 1 வருஷத்துக்கு எடுத்து திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி காசு கொடுத்து திருப்பி எடுத்து.
3: இப்போ நீங்கள் வந்து வயல் பகுதியில் வந்து அந்த குத்தகை நிலங்களை எடுக்கிறதா இல்லை கரை பகுதியில் வந்து நீங்கள் அந்த குத்தகை நிலங்களை எடுக்கிறதா?
4: ஃபுல்லாக வயல் தான்.
3: ஃபுல்லாக வயல் தான்.
4: ஆமாம்.
3: இப்போ வயல் பகுதின்னு பார்க்கும்போது 5 ஏக்கர் வந்து ஒரே பகுதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
4: ஒரே இடத்துல கிடைக்க வாய்ப்பு இல்லை, 4-5 இடத்துல. அங்கே நம்ம இடத்துல ஏரியாவில் ஏக்கர் கணக்கில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, அதனால 50 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் கிடைக்க மாதிரி அப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி.
3: அதுலேயே வந்து போட்டிகள் இருக்குமா இப்போ நீங்கள் அந்த குத்தகை நிலங்கள் எடுக்கிறதில?
4: போட்டிகள் இருந்து ஒரு காலத்தில், இப்போது போட்டிகள் கொஞ்சம் குறவு. விவசாயத்துக்கு ஆட்கள் இல்லை, புதுசாக யாருமே இல்லை. ஏன்னா ஸ்டேஜில் எங்கள் ஊர்லேயே நான் மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது, அதனால போட்டிகள் இல்லை. அவங்க வந்து கேட்கணும் இப்போ என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் வைக்கிறதெல்லாம் சொல்லி.
3: அந்த ரூபாய்களை பொறுத்தவரை பார்க்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுக்குறீங்க இல்லை ஒரு பயிர் வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு நீங்கள் கொடுக்குறது தானா?
4: அது ஆட்களை பொறுத்து, சிலவங்க முதல்ல வாங்குவாங்க, சிலவங்க லேட்டாக வாங்குவாங்க அறுவடை முடிந்தப்போ.
3: அதனுடைய கம்புகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
4: கம்பு நம்ம ஊர்லேருந்து தான் வாங்கி வைக்கிறோம். கேரளா வியாபாரி அவங்க கொண்டு வந்து தர்றாங்க. கிழங்கு இதை எடுக்க வரும்போது நமக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொன்னால் அவங்க கொண்டு வர்றாங்க.
3: இது நீங்கள் வந்து தொடர்ச்சியாட்டு நீங்கள் அந்த மரவள்ளி சாகுபடி செய்கிறதா இல்லை வந்து மாற்று பயிர்கள் சாகுபடி செய்துட்டு நீங்கள் வந்து திரும்ப அந்த நிலங்களில் வந்து நீங்கள் மரவள்ளி பயிர் வந்து சாகுபடி செய்கிறதானா?
4: மாற்று பயிர் வாழையெல்லாம் போட்டுட்டு 2 வருஷம் வாழை போட்டுட்டு திருப்பி 1 வருஷம் மரவள்ளி கிழங்கு இப்படி மாறி மாறி பண்ணிட்டு.
3: ஓ, நீங்கள் அந்த பயிர் சுழற்சி முறையில் வந்து சாகுபடி செய்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் வந்து வாழை சாகுபடி செய்துட்டு அந்த நிலங்களை வந்து மாற்றிட்டு திரும்ப வந்து மரவள்ளி சாகுபடி செய்கிறீங்க. அப்போ தான் அந்த மண்ணினுடைய வளம் வந்து நல்லா இருக்கும்.
4: ஆமாம், மண்ணின் வளம் நல்லா செழிப்பா.
3: இப்போ அந்த நிலங்களை வந்து நீங்கள் பண்படுத்தணும்னு பார்க்கும்போது நீங்கள் இயந்திரம் மூலம் பண்படுத்துறது இல்லை ஆள் வச்சு நீங்கள் பண்படுத்துறது தானா?
4: இல்லை, அதில் ஆள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அந்த தொழு உரங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கொடுக்கறது தானா?
4: ஆமாம், முதல்ல அதெல்லாம் வைக்க முன்னாடியே மரிச்சினை வேலை தொடங்க முன்னாடியே தொழு உரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அதுக்கு மேலே தான் கிளச்சி அப்படியே மண்ணொட்டி கிளச்சி கம்பு வச்சிருவோம்.
3: ஏற்கனவே வந்து நீங்கள் அந்த வாழை சாகுபடி செய்திருப்பீங்க. இப்போ அந்த நிலங்கள்லன்னு பார்க்கும்போது அந்த சாலுகள்லாம் அமைச்சு வச்சுருப்பீங்க. திரும்ப அந்த மரவள்ளி சாகுபடி செய்யும் பார்க்கும்போது அந்த நிலங்கள் அதே சால்கள் நீங்கள் போட்டு பண்ணுறதா இல்லை வந்து மொத்தமாட்டு அந்த நிலத்தை வந்து சமன்படுத்தி திரும்ப புதுசாட்டு உங்கள் சால்கள் போடுறதுனா?
4: இல்லை இல்லை, அதே சாலில் தான் ரெடி பண்ணி அப்படியே பண்ணுவோம். அப்போ தான் மழை டைமில் தண்ணி எல்லாம் கட்டாமல் அது தண்ணி கீழே வடிஞ்சு போயிடும்.
3: வடிகால் வசதி வச்சு
4: இருக்குன்னா நம்ம வயல் இல்லை, கரையில்னு சொன்னால் சால் தேவையில்லை. இது நமக்கு கண்டிப்பாக சால் தேவை இருக்கு.
3: அது நீங்கள் எப்படி மண்ணை வந்து நீங்கள் குவியல்
4: தான் பண்ணுவோம். முதல்ல சிம்பிளா குவியல் பண்ணிட்டு திருப்பி ஒரு மாசம் 2 மாசம் தாண்டி கொஞ்சம் கூட வெட்டி அணைச்சிடும். அப்படி 2-3 இதா அப்படியே அணைச்சி விட்டுருவோம் மண்ணை வெட்டி.
3: இப்போ நீங்கள் 2 ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க, அதாவது வந்து கரியல பொரியும் லட்சுமி விளையும் சாகுபடி செய்றீங்க. இப்போ இந்த 2 ரகங்கள்னு பார்க்கும்போது ஒரே நிலப்பரப்புல நீங்க சாகுபடி செய்யறதா இல்லை தனித்தனியா நிலங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறதுனா?
4: தனித்தனியாக தான் போடுவேன். 2 மார்க்கெட் இருக்கு. முன்னாடி கரியல பொரியல் நல்ல மார்க்கெட் இருந்து

0: இப்போ கேரளா வியாபாரிகள்கிட்ட லட்சுமி வாழைக்கு தான் நல்ல மார்க்கெட் இருக்கு, பெரிய
1: அதனால
0: லெவலில்.
1: வந்து ரெண்டு இடங்கள்ல
0: ஆமாம்,
1: தான்
0: அதை
1: சாகுபடி
0: தனித்தனியாக
1: செய்யறது.
0: பண்ணி. ஆமாம்,
1: இந்த ரெண்டு ரகம் பாகமும் கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
0: லட்சுமி வெள்ளை எல்லாம் ஒரு 7 மாதம், 6 மாசம், 7 மாசம் கரியல பெரியல, 7 to 8
1: 8 மாசத்துல வந்து அறுவடை
0: அறுவடை
1: பண்ணலாம்.
0: பண்ணிடலாம்.
1: அது கம்பு தேர்வு செய்யணும் பார்க்கும், நீங்க போய் பார்த்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறதா இல்ல வந்து வியாபாரிகள் கொண்டு வர அதே கம்புகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுனா?
0: அவங்க கேரளா ரெண்டு கொண்டு வந்து தருவாங்க, அதை நமக்கு போய் பார்த்து எடுக்க முடியாது. இங்கே ஊரில் சொன்னால் நம்ம லோக்கலில் நம்ம போய் பார்த்து நல்ல கம்பு பார்த்து முட்டை நெருக்கமாக இருக்கிறத பார்த்து கம்பு ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக வெட்டி.
1: இப்ப அந்த கரணை குச்சிகள் வந்து வெட்டுறன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பு வந்து நம்ம என்ன அளவுல வெட்ட வேண்டியிருக்கும்?
0: 3/4 அடி கரையில் வைக்கணும்னா 1 அடி வெட்ட வேண்டியிருக்கும், சூடு தாக்கு பிடிக்காது. வயலில் செல்லும் போது 3/4 அடி போதும். அப்போ வந்து நாய்கள் இதில் தட்டி போட்டு நாசம் ஆகாது. கம்பு 1/2 அடியிலிருந்து 3/4 அடி வரைக்கும்.
1: இப்ப நடுறன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க அந்த குவியல் எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க அந்த கம்புகள் வைக்கிறதா இல்ல வந்து அந்த குவியலை எடுத்து வச்சுட்டு ஆற போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க அந்த கம்புகள் வைக்கிறதுனா?
0: இல்ல இல்ல, அன்னைக்கு காலையில வெட்டி மத்தியானத்து மேல அன்னைக்கு வச்சிருவோம்.
1: அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க காலையிலே அந்த குச்சிகளை வந்து ஒரு 3/4 அடி அளவுக்கு வந்து நீங்க வெட்டி போட்டுறது.
0: ஆமா ஆமா,
1: அது வெட்டுற முறைன்னு பார்க்கும்போது எப்படி வெட்டுறீங்க? ஏன்னா நம்ம வெட்டம்ப கூட வந்து அது கீறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா, அது குச்சி ஒரே லெவல்ல மூணு சைடு வெட்டி சின்னதா, அப்போதான் குச்சி லெவல நேரே வரும், இல்லைன்னா கம்பு கீறையாது, நாசம் ஆகிரும்.
1: அது தெரிஞ்சவங்களை வச்சு
0: ஆமா,
1: நீங்க
0: அது
1: வெட்டுறது.
0: சின்னதுலே தான் அப்பா எங்க தாத்தா அவங்க எல்லாம் வெட்டி அதை பார்த்து பார்த்து அதான் அப்ப திட்டுவாங்க, இப்ப அது அப்படியே நமக்கு கரெக்டா வந்துட்டு.
1: இப்போ அந்த வைக்கிற விதம்னு பார்க்கும்போது நம்ம அந்த கரெக்டா வைக்கணும். ஏன்னா அந்த கணுக்கள் இருக்கும்,
0: ஆமா ஆமா
1: அந்த
0: ஆமா
1: கணுக்கள் பார்த்து வைக்கணும் பார்க்கும் நீங்க எப்படி அதை வைக்கிறீங்க?
0: ஆமா, அது மூணு கணுக்கள் மண்ணுக்குள்ள வர மாதிரி வைக்கணும். அதுக்கு மேல உள்ள போச்சுன்னா கிழங்குல நாறு நாறு வந்துடும், கிழங்கு ரொம்ப மகசூல் வராது. ஆமா,
1: மூணு கணுக்கள் தான் மண்ணுக்குள்ள இருக்கணும்.
0: மண்ணுக்குள்ள இருக்கணும்.
1: ஆனா அது திருப்பி கூட வைக்க கூடாது. அப்ப அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: அது பார்த்தா தெரியும், அதில் முளை லைட், அந்த கணுவில் முளை வந்திருக்கு மேலே மேல் பக்கம், அது பார்த்தா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம்.
1: அது சாய்வா வைக்கணுமா இல்ல நேரா வச்சாலே போதுமா?
0: லைட்டாக ஒரு சின்ன சாய்வு அப்படி இருந்தா அடியில் அந்த கிழங்கு கொஞ்சம் கூட அந்த சைடில் செழிப்பா வருது.
1: இது வந்து நீங்க குவியல்ல பண்றீங்க, இது
0: ஆமா.
1: நீங்க ஒரே குவியல் மாதிரி பண்ணும்போது அதுல வந்து நீங்க எப்படி வைக்கிறீங்க? ஒரே கம்பு வைக்கிறீங்களா இல்ல ரெண்டு கம்பு வைக்கிறது தானா?
0: அதுவும் ஒரே கம்பு தான், ஒரே கம்பு பண்ண அந்த பிணம் மாதிரி வெட்டி அது வைப்பாங்க. அது கரையில் அந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு போகாமல் அந்த கரையில் வைக்கும்போது அப்படி வைப்போம், பிணம் மாதிரி வெட்டிட்டு நடுவில் குவியலை வெட்டி வைப்போம்.
1: ஆனால் வயலில் வந்து அந்த மாதிரி
0: வயலில்
1: வைக்க
0: அப்படி
1: மாட்டேன்.
0: வைக்கும்போது தண்ணி எல்லாம் அந்த சென்டரில் கட்டி மழை டைமில் கட்டி நாசம் ஆகும், அதனால குவியல் ஆட்டு வச்சா தண்ணி எல்லாம் வெளியில் போயிடும்.
1: இப்போ நட்டையிலேருந்து அது தளிர் வரன்னு பார்க்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வர ஆகும்?
0: தளிர் ஒரு வாரத்தில் எல்லாம் தளிர் வெளியில் வந்துடும்.
1: நீங்க நடவு முறை தேர்ந்தெடுக்கணும் பார்க்கும்போது எந்த மாதிரி கால கட்டத்தில் நீங்க அந்த நடவு முறைகளை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: முன்னாடி அப்பா அந்த டைம்ல எல்லாம் ஆனி ஆடி அப்படியே சொல்லுவாங்க, பங்குனி சித்திரையான எல்லாம். இப்ப டைம் அது நம்ம அதெல்லாம் பாய்க்கதானே இல்லை, என்னைக்கு கலங்க குடிக்கமோ. இப்ப தண்ணி இல்லாம இருந்து 3 மாசம் சும்மா போட்டிருந்து இப்பதான் வெட்டி இப்ப ரெடி பண்ணி வச்சு.
1: இப்ப இந்த மழை சீசன்,
0: ஆமா இப்ப 1 மாசம் தான் ஆச்சு கம்பு நட்டு. நமக்கு முதல்ல தண்ணி கொஞ்சம் ஒரு 3 வாரம் தண்ணி போற வேண்டியிருக்கும், அது தண்ணி இல்லாம இருந்து அதனால அப்படி போடும். அதனால இப்ப மாசம் எல்லாம் பாய்க்கிறது இல்ல, அப்பப்ப கொடுத்துட்டு நேரம் வந்து கேட்பாங்க, 1 மாசத்துக்கு முன்னாடியே கேட்பாங்க கலந்து தட்டுப்பாடு இருந்தா. சிலப்போ தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா வரமாட்டாங்க, 1 மாசம் லேட் ஆகும், அதனால இப்ப மாசம் ஒன்றும் பாய்க்கிறது இல்ல.
1: ஆனா பொதுவே பார்க்கும்போது இந்த பங்குனி சித்திரையில வந்து அந்த கிழங்குகளை வந்து
0: அது கரையில எல்லாம் வைக்கும் போது தண்ணிக்கு வசதிக்கு வேண்டி அப்படி வைப்பாங்க. இப்ப வயல்ல பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லா மாசமும், அதனால இப்ப அந்த மாசம் பாய்க்கிறது இல்ல.
1: இது இது ஊடு பயிர்கள் நீங்க அந்த மரவள்ளிக்கு இடையில சாகுபடி செய்றீங்களா?
0: ஆமா, ஊடு பயிர் போட்டுருக்கு.
1: என்னென்ன ஊடு பயிர்கள் வந்து சாகுபடி செய்றீங்க?
0: பயர், உளுந்து, கீரை, வெண்டை,
1: இதெல்லாம் எத்தனை மாசத்துல நம்ம அந்த ஊடு பயிர் வந்து அறுவடை பண்ணி எடுத்துடலாம்?
0: கீரை எல்லாம் ஒரு 40 நாள், வெண்டை 1 மாசம், 1.5 மாசம், அது எல்லாமே அப்படி அவ்வளவுதான் அந்த டைம் தான்.
1: உளுந்து அந்த மாதிரி சாகுபடி செய்திருக்கீங்களா?
0: ஆமா, உளுந்து பண்ணிருக்கோம். உளுந்து
1: அதே இது நீங்க அந்த முதல் டைம் பரண்டல் பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு நீங்க முதல் பரண்டல் கொடுக்குறீங்க?
0: நம்ம உளுந்தெல்லாம் போட்டா முதல்ல இப்போ அது பரண்ட முடியாது, அந்த உளுந்த பறிச்சு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதை பிடுங்கி போட்டு பரண்ட முடியும். ஊடுபயிர் இடையில போடலன்னு சொன்னா 1 மாசத்துல முதல்ல பரண்டி விட்டுடலாம்.
1: ஓ, எந்த ஊடு பயிரும் போடலன்னு பார்க்கும்போது நம்ம முதல் மாசத்துல வந்து நம்ம முதல் பரண்டி
0: லைட்டா உரம், மழை வந்து லைட்டா உரம் போட்டு லைட்டா பரண்டி. அப்படி
1: எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க அந்த டைம்?
0: வாழை நட்டு நம்ம முதல் வருஷம் எல்லாம் இந்த உரம் போட வேண்டாம், 2 தடவை 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா லைட்டா பயிட்டம்பாஸ் லேசா போட்டு விட்டாதான் கொஞ்சம் செழிப்பா வரும்.
1: இப்ப தளிர்னு பார்க்கும்போது எத்தனை தளிர்கள் வரும்? இப்ப நீங்க சொன்னீங்க வந்து ஒரு 3 மொட்டு வந்து வெளியில தெரிய மாதிரி வச்சிருப்பீங்க, மூணுலயும் வந்து தளிர் வர வாய்ப்பு இருக்கும். அது எத்தனை தளிர்கள் நீங்க விடுறீங்க?
0: மேக்சிமம் ஒன்று இல்லைனா 2 தளிர் தான் விடுவாங்க.
1: அது எந்த தளிர விடுங்க, மேலே இருக்க தளிர விடுறீங்க இல்லை
0: கீழே இருக்க தான் விடும்? மேலே விடும்போது அது சில வேளை இந்த இதெல்லாம் சரிய வாய்ப்பு இருக்கு. கம்பு மேலண்டு நம்ம அடியிலண்டு வர இது கணுலண்டு விடும்போது அது சரியில்லை, அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது.
1: கீழேந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த தளிர்லேருந்து நீங்கள் விட்டு கொண்டு வரீங்க,
0: அது ஸ்ட்ராங்காக வரும்.
1: அதுக்கு பிறகு அந்த தளிர் வந்த பிறகு அடுத்து வந்து அது பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பிரான்ச்சஸ் அப்படி விடுறதா இல்லை வந்து நீங்கள் அந்த பிரான்ச்சஸையும் வந்து ஒடிச்சு விடுறது அந்த கிளைகளை?
0: கரையில் மரிச்சினி வைக்கும்போது கரையில் அவ்வளவு செழிப்பாக வராதுல்ல,

0: சூட்டு நாளையெல்லாம் அது அப்படியே இருந்துரு. அதனால கரையில வச்சு அதை ஒடிச்சு விடியது இல்லை. வயல்ல இருந்ததுன்னா பக்கத்துல வர கிளைகளை எல்லாம் ஒடிச்சு விட வேண்டியது. காற்றுலாம் இருக்கும்போது அப்படியே சரிஞ்சுனா சாயிரு.
1: இயற்கையிலேயே வந்து சில பாதிப்புகள் வந்து
0: வாய்ப்பு கண்டிப்பா.
1: அந்த காற்றுனாலே அந்த காற்றுனால சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: காற்று மழை இருக்கும்போது சரி அப்படி அனுபவத்தில் நிறைய நஷ்டப்பட்டுருக்கு. 50,000 ரூபாய்க்கு கொடுத்த கிழங்க அது கிழங்கு சரிஞ்சு 20,000 ரூபா தான் கிடச்சிது.
1: அப்போ சாயும் தன்மை போகும்போது அதில் வந்து கிழங்குகள் வந்து இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம், உள்ள ஏரிய கிழங்கு வேற எல்லாம் பொட்டிடும். அப்போ அதை வாங்குவாங்க, அவங்களுக்கு நஷ்டம், அவங்க அதனால வர மாட்டாங்க. நம்ம திருப்பி அதை வேற யாருக்காவது கொடுத்து
1: பண்ணுறது. இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து உளுந்து பயிர் சாகுபடி செய்யும்னு சொன்னீங்க. இப்போ அந்த உளுந்து வந்து அறுவடை முடிச்சுட்டு நீங்கள் அதை நிலங்களை வந்து எப்படி பண்படுத்துறீங்க?
0: உளுந்தெல்லாம் அப்படியே காயை பறிச்சு எடுத்துட்டு உளுந்தெல்லாம் பிடிங்க அப்படியே அதுக்கு சென்டர்ல இடையில அடிக்கிறோம்.
1: அதே உரமாக்கிடுவீங்க?
0: ஆமா அதே உரம், நல்ல உரம். அது போடியதுனால களை வேற களைகள் பெருசா வராது. நம்ம வேலை வேலை ஈஸியா இருக்கும். இதை பிடிங்க சென்டர்ல அடிக்கிட்டு லைட்டா பரண்டி மண்ணை போட்டு முடிவிட்டா வேற உரம் ஒண்ணு போடண்டாம்.
1: இது நீங்க உள்ள வந்து அந்த பரண்டல் பரண்டமா கூட வந்து இந்த கம்புகள்ல வந்து அந்த மண்வெட்டி வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது எப்படி நீங்க அதை பக்குவம் மட்டும் நீங்க பரண்டல் பண்ணி எடுக்கிறீங்க?
0: சைடை பரண்டிட்டு கம்பு பக்கத்துல கை வச்சு பறிச்சு அந்த உள்ள அந்த பிள்ளை எல்லாம் கை வச்சு எடுத்துரும்.
1: விளைச்சல் பார்க்கும் கிட்டத்தட்ட எத்தனை மாசத்துக்கு பிறகு விளைச்சலை கண்டுபிடிக்கிறீங்க? நோய்களோ பூச்சிகளோ வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா?
0: நோய்கள் இந்த பூஞ்சை வருது வரும்போது
1: அதன் அறிகுறி எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு? நம்ம அந்த
0: இலைகளுக்கு அடியில் அப்படி தட்டி பார்க்கும்போது அது பூச்சி பறக்கும்.
1: அது வந்து மாவு பூச்சி.
0: மாவு பூச்சி அது அடியில் அந்த இது பங்கஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கும். அது டைல லைட் அடிச்சு விட்டா ஸ்ப்ரே பண்ணிவிட்டா சரியாகுது.
1: ஸ்ப்ரே தான் பண்றீங்க?
0: ஆமா ஆமா. ஏன்னா
1: சில விவசாயிகள் வந்து இந்த சாம்பல் கூட வந்து அந்த இதில் போடுவாங்க.
0: எல்லாம் போடுவாங்க, இருந்தாலும் நானும் ஸ்ப்ரே பண்ணி தைலம் தான்
1: சொல்றீங்க. அதுல வந்து கட்டுப்படும் அந்த மாவு பூச்சி எல்லாம்.
0: மூணு தடவை அடிக்க வேண்டிய வரும் ஒரு மாசத்துல. மூணாவது மாசம் நம்ம கொடுக்க முன்னாடி கொஞ்சம் விட்டா.
1: இப்ப இந்த கிழங்குகள் வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைகள் அது வெளியே கேரளா ஐலாண்ட்ல வியாபாரியா வராங்க. போன் நம்பர் எல்லாம் இருக்கு, போன் பண்ணும்போது அவங்க வராங்க வந்து எடுத்துட்டு.
1: இப்ப இது சந்தைப்படுத்துறன்னு பாக்கும்போது நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்ப வந்து அந்த கிழங்கினுடைய அந்த மூடினுடைய தன்மை பார்த்து நீங்க சந்தைப்படுத்துறதா இல்ல வந்து நீங்க கிலோ கணக்குல நீங்க சந்தைப்படுத்துறதா?
0: இல்ல இப்போ அது மூடு ஒவ்வொரு மூடுக்கு இவ்வளவு ரேட்டு போட்டு வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க.
1: எப்படி பாக்குறாங்க அதை வந்து?
0: அவங்க தோண்டி கிழங்க தோண்டி அப்படியே ஒன்னு ரெண்டை பிடுங்கி பாப்பாங்க.
1: அவங்களுக்கு விருப்பப்பட்ட
0: பாப்பாங்க. ஆமா
1: பார்த்துட்டு அதுல வந்து எத்தனை கிலோ இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தேச விலையை வந்து அவங்க நிர்ணயம் பண்றது.
0: விலை போட்டு அப்படி எடுக்கு
1: மொத்தம் மட்டும் அவங்க மதிச்சு எடுத்துனாங்க. இது இது உங்க தேவைக்கு வந்து நீங்க பயன்படுத்துறீங்களா அந்த கிழங்குகளை?
0: ஆமா இப்போ நம்ம நம்ம தேவைக்கு கொஞ்சம் 10-25 கம்பு 50 கம்பு விட்டுட்டு தான்
1: கொடுப்போம். நீங்க ஒதுக்கிடுவீங்க?
0: ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு தேவைக்கு விட்டுருப்போம்.
1: உங்க வீட்டு தேவை?
0: வீட்டு தேவை, வீட்டு தேவை, சொந்தக்காரங்க யாராவது கொஞ்சம் அப்படி பக்கத்துல கொடுப்போம். விட்டுட்டு மிச்சம் கொடுப்போம். ஒரு வருஷம் ஃபுல்லா கிழங்கு இருக்கு நமக்கு சொந்த தேவை.
1: இப்ப வீட்டு தேவைக்குன்னு பாக்கும்போது நீங்க அந்த கிழங்குகளை எடுத்து அந்த சமைச்சு பண்றது இல்ல அதை வந்து நீங்க மதிப்பு கூட்டி அந்த மாதிரி பண்றதுனா?
0: ஆமா சமையல் தேவைக்கு கொஞ்சம் சமைச்சு பண்ணுவோம். மற்ற மாதிரி வேற இந்த வத்தல் அது இதுமெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணி
1: மதிப்பு கூட்டி பண்றீங்க?
0: ஆமா ஆமா.
1: இது அந்த உணக்க கிழங்கு அந்த மாதிரி பண்றீங்களா?
0: அது இப்போது அதெல்லாம் கட்டுப்படி ஆகல, ரேட் இருக்கு, அது வேலைக்கு ஆட்கள் இல்லை. முன்னாடி பண்ணிருக்கோம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிருக்கோம். இப்ப அதை ஒன்றும் பண்ணல. இவங்க வர்றதுனால முன்னாடியாவது பெருசா வெளியில ரெண்டு ஆட்கள் வர மாட்டாங்க. அவங்க வரலன்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்.
1: ஏன்னா முன்னாடினு பார்க்கும்போது இந்த கிழங்கினுடைய அந்த விலைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும்போது அந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பு கூட்டி வச்சு பண்ணி
0: வச்சு அந்த சீசன்ல விற்கும்போது நல்ல காசு கிடைக்கும்.
1: ஆனா இப்ப கூட வந்து 70 ரூபா இருக்கு ஒரு கிலோவுக்கு.
0: 70 ரூபா இருக்கு, அதை நமக்கு ரெடி பண்ணி எடுக்க ஆட்கள் இல்ல. முன்னாடி வயசு காலங்கள் எல்லாம் வேலைக்கு இருந்தனும், இப்ப யாருமே இல்லையா, அந்த வேலைக்கு யாருமே இல்ல.
1: மொத்த மட்டும் நீங்க
0: மொத்த மட்டும் கொடுத்து அப்படியே கொடுத்துரும்.
1: ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளவு வச்சு அவங்க நிர்ணயம் பண்றாங்க? இப்ப நம்ம வெளி மார்க்கெட்னு பாக்கும்போது 30 முதல் 40 ரூபா 50 ரூபா வரை இருக்கு. அது எப்படி நிர்ணயம் பண்றாங்க உங்கள்ட்ட மொத்தமா?
0: கிலோவுக்கு 20-25 ரூபா போடுவாங்க. அவங்க 4 பேர் 5 பேர் வர்றாங்க கூலி, அவங்க வண்டி வாடகை எல்லாமே தானே பாக்கணும். இப்போ 70,000 ரூபா கிழங்கு நமக்கு தந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்படி 30,000 ரூபா கூலி வரும்.
1: அவங்க வந்து ஒரு நாளே அந்த கிழங்குல வந்து மொத்தமா எடுத்துட்டு போறாங்க இல்ல வந்து அவங்க விற்பனை அளவுக்கு மட்டும்தான் அவங்க எடுத்து விற்பனை பண்றதா?
0: நம்ம இங்க லோக்கல் வியாபாரிகளுக்கு கொடுத்தா அண்ணன்னைக்குள்ள தேவையை கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்க. அவங்க ஒரு ஏக்கர்லாம் கொடுத்தா 1.5 மாசம் 1.5 மாசம் ஆகிரும்.
1: ஓ கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிரும்.
0: ஆமா அது கேரளா அவங்க வந்தா 4 நாளையில எல்லாமே கொண்டு போயிருவாங்க. ஒரு டிம்போ கொண்டு வந்தா அவங்க அது கணக்கு பண்ணி கம்பு குளம் எல்லாமே அவங்க பண்ணி கொண்டு போறாங்க.
1: கம்புகளை எல்லாம்
0: அவங்க அப்படி கொடுத்துட்டு தான் அவங்க வேற கம்பு நமக்கு தராங்க. நம்ம கேட்டு நல்ல கம்பு அப்படி நல்ல கிழங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தராங்க.
1: கம்புகளை வந்து தனியா வந்து அவங்க விற்பனை பண்றாங்க.
0: ஆமா கம்பு குளம் எல்லாமே அவங்க பண்ணைகளுக்கு.
1: குளம் எல்லாம் எதுக்கு கொடுக்கறாங்க?
0: மாட்டு பண்ணை கொடுக்கறாங்க.
1: மாட்டு பண்ணி கொடுக்கறாங்க.
0: ஆமா ஆமா.
1: ஆனா அதுல கூட அந்த பால் தன்மை இருக்கு இல்லையா?
0: ஆமா அவங்க பண்ணைகளுக்கு கொடுக்கணும்.

0: இது அந்த கலங்களை வந்து அவங்க கம்பெனியில கொடுக்குறாங்களா இல்ல சந்தையில கொடுத்தா அங்க விற்பனை
1: அவங்க
0: பண்றதுனா?
1: சிப்ஸ் கடை அப்படியே ஒரு ஏரியாவை கொண்டு இறக்கி இறக்கி கொடுப்பாங்க போல, ஒரு லோடு அப்படியே கொண்டு போயிட்டு லாஸ்ட் இங்க நம்ம இந்த கேரளா பாறசாலையில தொடங்கி லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நிறைய கடைகள், சிப்ஸ் கடை, பேக்கரி, அப்படி இப்படி எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. ஹோட்டல் அப்படியே பண்ணி பண்ணி சொல்லுவாங்க.
0: அப்படி கொடுக்குறாங்க.
1: ஆமா
0: ஆனால் ஏன்னா கேரளாவில் வந்து அதிக அளவில் வந்து இந்த கிழங்குகளை வந்து பயன்படுத்துறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா
0: எந்த உணவகத்திலேன்னு பார்க்கும்போது அந்த கிழங்கு இல்லாமல் இருக்காது.
1: ஆமா
0: அதே போல் முன்னாடினு பார்க்கும்போது அந்த கிழங்கு மீன் வச்சு அதிக அளவில் முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கிழங்குகளை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து உணவுக்காக பயன்படுத்துறாங்களா?
1: இப்போ உணவுக்காக என்ன எடுக்கல, ஒரு கூட்டு மாதிரி எடுக்கிறாங்க. முன்னாடி மாதிரி யாருமே யூஸ் பண்ணல.
0: ஏன்னா முன்னாடி ஒரு 10 மணி ஆகும்னு பார்க்கும்போது அந்த கிழங்கும் பொடிச்சு பண்ணுவாங்க.
1: எங்க அப்பா டைம் பீரியட்லயும் 10 மணிக்கு மேக்சிமம் எல்லாருமே கிழங்கு தான் வேலைக்கு. இன்னைக்கு கிழங்கு கொடுத்தா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன். நாளைக்கு யாரும் யூஸ் பண்ணல. எனக்கு அதனால எங்க வீட்லயும் அப்படிதான், ஒரு நாள் பிள்ளைகள் சாப்பிடணும், நாளைக்கு கொடுத்தா தொடவே மாட்டேன். இன்னும் ஒரு வாரம் ஒரு மாசம் தாண்டி ஒரு நாளைக்கு கொடுத்தா அதையும் வித்தியாசமா நம்ம ஏதாவது சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிடணும். முன்னாடி மாதிரி மிளகு பொடியும்
0: சாகுபடி செய்யறதானா?
1: இல்ல இல்ல, அது மரிச்சினி, அது 2 மாசம் கூட ஆகும் நமக்கு. இன்னும் ஒரு தடவை மரிச்சினி வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை கூட மரிச்சினி வைப்போம்.
0: ரெண்டு ஆண்டுகள்
1: ஆமா, 2 தடவை வைப்போம். அப்ப நமக்கு 2 மாசம் லேட் ஆகும். இப்ப வயல அவங்க தாரது மொத்தம் 12 மாசம் தானே, 1 வருஷத்து தருவாங்க. அப்ப நமக்கு இங்க உள்ள வாழை அடுத்த திருப்பி வைக்கும் போது 1 வருஷம் தாண்டிடும். அதனால நம்ம திருநெல்வேலி அங்க போய் வாழை கண்டு எடுத்து வச்சா வச்சுக்கிறோம்.
0: ஒரு டைம் வந்து நீங்க அந்த மரவள்ளி சாகுபடி செய்யணும், தொடர்ச்சி ஒரு 2 தடவை வந்து நீங்க அறுவடை பண்ணி எடுத்துட்டு தான் திரும்ப வந்து மாற்று பயிர் வந்து வாழை சாகுபடி செய்யறீங்க. சரி, உழைப்பு பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? சொந்த உழைப்பா இல்ல வேலைகளுக்கு ஆட்கள் வைக்கிறது தானே? ஏன்னா வந்து நீங்க வந்து 2 ஏக்கரும் பார்க்கும் வந்து தனிப்பட்ட முறையில பண்ண வாய்ப்பு,
1: தனிப்பட்ட முறையில பண்ண முடியாது. அது 2-3 ஆட்கள் இருக்காங்க, நம்ம தேவைக்கு அவங்க கூப்பிட்டு அவங்களும் சேர்ந்து பண்ணுவோம். அவங்களும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி 3-4 பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆனா ஆட்கள் கிடைக்கிறாங்களா இப்ப வந்து வேலைகளுக்கு?
1: ஆட்கள் சின்னதா யாருமே இல்லை. எங்க அப்பா ஸ்டேஜ்ல உள்ள ஆட்கள் இப்போ இருக்காங்க 2-3 பேர், அவங்கள வச்சுதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு
0: இருக்காங்க. இளைய தலைமுறைகள் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து ஆர்வம் காட்டாம இருக்காங்க?
1: இல்ல இல்ல, சுத்தமா இல்ல.
0: இப்ப இந்த மரவள்ளி சாகுபடின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
1: ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வாழையோட வருமானம் இதுல கூடுதலா இருக்கு. செலவு குறைவு, அதனால நமக்கு வருமானம் இருக்கு. வாழைக்கெல்லாம் செலவு பண்ணி இப்ப உரங்கள் விலைகளை கூலி எல்லாம் ரொம்ப ஆனதுனால அதை விடக்கும் மரவள்ளி கிழங்கு ரொம்ப லாபமா தான் இருக்கு.
0: இது இது வியாபாரிகள் வந்து வரம்போ ஒரு வியாபாரிகள் வருவாங்களா இல்ல ஒரு 3-4 வியாபாரிகளை வந்து நீங்க கூட்டு அந்த நிலங்களை காமிச்ச பிறகு தானே நீங்க விற்பனை செய்யறது?
1: ஆமா, வியாபாரிகள் ஒரு ஆள் வந்து நம்ம அப்படி வந்து அவங்க கேக்க ரேட்டு கொடுக்க முடியாது. இல்ல
0: நீங்க ஒரு விலை நிர்ணயம் வச்சிருப்பீங்க,
1: வருவாங்க அவங்க ஒரு ரேட் வச்சுட்டு போவாங்க. இந்த ரேட்னா என்ன தாருங்க, இதுக்கு மேல வச்சா வேற கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நம்பர் ஃபோன் நம்பர் தந்துட்டு போவாங்க. அப்போ நமக்கு யார் அதிகமாக வைக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம்.
0: இது மழைக்காலங்கள் கூட வந்து சில டைம் அந்த கிழங்குகள் வந்து பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, அந்த தண்ணி தேங்குற அளவுக்கு. நீங்க அப்படி அந்த மாதிரி தண்ணி தேங்குறாம நீங்க அந்த வடிகால் வசதியில வந்து கரெக்டா பராமரிக்கிறீங்களா?
1: ஆமா, சில யாராவது சொல்லுவாங்க வெள்ளம் கட்டு வந்தது இல்லை, தண்ணி மழை டைம் அப்படி கட்டுது, வெயில் டைம் தண்ணி கிடைக்காது. எங்க கிள்ளியூர் அந்த ஏரியாவில அந்த வெள்ளக்கட்டு வராது, மேக்சிமம்
0: வடிஞ்சு போவாங்க.
1: ஆமா, ஒவ்வொரு வயலுக்கும் 4 அடி 5 அடி 2 அடி கேப்பு கிடக்கும் மேக்சிமம். இதுவரைக்கும் தண்ணி இல்லாம தட்டுப்பாடு வந்துருக்கு, தண்ணி பெரிய நாசம். இதுவரை முதல்ல அதுக்கு நாங்க கணக்கு பண்ணி ரெடி பண்ணுவோம், அந்த வாழைச்சால் மாதிரி வெட்டி ரெடி பண்ணி அது வைக்கிறதுனால இதுவரைக்கும் தண்ணினால பிரச்சனை வரல. அதனாலதான் குவியல வைக்கிது. குவியல வைக்கும்போது அந்த குவியல்ல மேல கிழங்கு மேல இருக்கும், கீழே தண்ணி கீழே அது கீழே தானே இருக்கும், அதனால பெருசா பாதிப்பு வராது. குவியல் இல்லாம அந்த சால் நம்ம வந்து பாத்தி மாதிரி நேரம் வெட்டி வச்சோம்னா நல்ல பாதிப்பு இருக்கு,
0: பாதிப்பு இருக்கும்.
1: ஆமா, நம்ம அனுபவத்துல இருக்கு.
0: சுவைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்ப நீங்க வந்து 2 ரகங்கள் வச்சிருக்கீங்க, அந்த 2 ரகங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா இது வந்து கரியல புரியும் இது வந்து லட்சுமி உள்ளேன்னு?
1: அது கம்பு வச்சும் கண்டுபிடிக்கலாம், கம்பு கரப்பா இருக்கும் கரியில பெரியல, லட்சுமி உள்ள ஒயிட்டா இருக்கும். கலங்கம் லட்சுமியில தோல் ஒயிட்டா இருக்கும், கரியில பெரியல தோல் சிவப்பா இருக்கும்.
0: சுவை எப்படி இருக்கும் ரெண்டுக்கும்?
1: ரெண்டு டேஸ்டா தான் இருக்கு. ஆமா, அது கரியில பெரியல கலங்கு டேஸ்டா, மஞ்சள் கலர்ல திக்கா இருக்கு நம்ம சமையல் பண்ணும்போது. லட்சுமி உள்ள சமையல் பண்ணி சாப்பிடும் போதும் கலர் ஒயிட்டா தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பஞ்சு மாதிரி. பிள்ளைகள் லட்சுமி உள்ளதான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப
0: உங்க தோட்டத்துல ஒரு மூட்டுல எத்தனை கிலோ கிழங்குகள் கிடைச்ச அனுபவங்கள் இருக்கு?
1: நான் 3-4 கிலோ 5 கிலோன்னு 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு
0: ஒரு மூட்டில்.
1: வயல்ல இருந்திருக்கு. ஆமா, கரையில அந்த அளவு இருக்காது. வயல்ல இப்போ நல்ல அனுபவம் இருக்கு. கிழங்கு வயல் கரையில எல்லாம் 2 கிலோ 3 கிலோ மேக்ஸிமம் 5 கிலோ அது பக்கத்துல தான் இருக்கு.
0: ஆனா நீங்க விலை நிர்ணயம் பண்ணாம பாக்கும்போது வியாபாரிகள் வந்து ஏதாவது ஒரு மூடை தான் பார்த்து ஒரு 2 கிலோ 1 கிலோ அளவுக்கு தான் அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணிட்டு போவாங்க மொத்தமாட்டு.
1: நல்ல பெருசா இருக்க ஒரு கம்பம்

0: அப்படிங்க எடுப்பாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுலாம் அப்படி ரெண்டு மூணு கம்பெனி தனித்தனியாக எடுத்து பார்ப்பாங்க.
1: மரவள்ளி சாகுபடி செய்யறேன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
0: ஆமாம், மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நஷ்டம் இல்லை, வருமானம் தான்,
1: நல்ல ஒரு வருமானம்.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது மரவள்ளி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் இளவு விளை சி அலசி ஜோனி அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல் கேட்கலாம்.
4: தம்பி, மணி பத்தாச்சு. இந்த வழியாட்டு காலையில 8 மணிக்கு போனேன், பார்த்தா தம்பி புதுசா கடை போட்டிருக்க, ஒரே கூட்டமா இருக்கு. உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலன்னா, நீ காய்கறிய குடுக்கறதுல ரொம்ப பிஸியா இருந்த, அதனால என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்ல, அதனாலதான் நான் வந்து அப்படியே போயிட்டேன். சரி, இப்ப 10 மணிக்கு வந்து பார்த்தேன், இப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. என்னப்பா கடையெல்லாம் ஓபன் பண்ணிட்டா வெளி மார்க்கெட்ல இருந்தெல்லாம் காய்கறி எடுத்துட்டு வந்து போடுறியா இப்படி?
1: ஏக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதாக்கா, நானே சாகுபடி செய்து அதுல இருந்து கிடைக்கிற அந்த காய்கறியை வச்சுதான் நான் வந்து கடைய போட்டது.
4: என்ன தம்பி சொல்ற, நீ சாகுபடி பண்ண பொருட்களா இதெல்லாம்? சரி, நீ 4-5 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், ஆனா இந்த காய்கறி எல்லாம் விற்பனை பண்ண அளவுக்கு நீ தனித்தனியாவோ காய்கறி எல்லாம் போட்டிருக்க?
1: அக்கா, நான் தனித்தனியா ஒண்ணும் போடலக்கா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி அமைச்சு அதுல வந்து காய்கறி போட்டிருக்கேன், பழ வகைகள் போட்டிருக்கேன், ஆடு மாடு கோழிகள் வச்சிருக்கேன், இந்த மாதிரி வச்சு அதுல இருந்து கிடைக்கிற அந்த கழிவுகளை வச்சு இயற்கை உரம் தயாரித்து அதுல இருந்து விளைவிச்ச காய்கறிகளை அக்கா, அதனால வந்து காலையில நான் அறுவடை பண்ணி இங்க கொண்டு வந்து விற்பனைக்கு வைப்பாக்கா, கிட்டத்தட்ட 10 மணி ஆகண்டா, அவ்வளவு காய்கறிகளை வந்து எனக்கு வந்து விற்று தீந்துடாக்கா.
4: பரவாயில்ல தம்பி சொல்ற விஷயத்த, நிறைய விவசாயிகள் இன்னைக்கு கடைபிடிக்கணும். ஏன் தெரியுமாப்பா, இன்னைக்குள்ள காலகட்டத்துல நிறைய விவசாயிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து விவசாயத்துல போதிய வருமானம் கிடைக்கல, நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான வழிவகைகள் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து நீ சொன்னது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரியான ஒரு அமைப்பா, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அல்லது 1/2 ஏக்கரோ இருந்தா கூட அதுல நாம செய்து அதுல தினந்தோறும் ஒரு வருமானத்திற்கு ஒரு வழி செய்யலாம்னு சொல்ற, அப்படிதானப்பா?
1: கண்டிப்பாக்கா. இப்ப வந்து 1 ஏக்கர் தென்னை மரமோ இல்ல வந்து 1/2 ஏக்கர் தென்னை மரம் இருக்குன்னு பாக்கும்போது அதுல என்னெல்லாம் பண்ணலாம்னு பாக்கும்போது, நல்ல மிளகு கொடி இருக்கு இல்லையாக்கா, இதை வந்து இந்த தென்னையில வந்து படர்த்தி விடலாம் ஊடு பெராட்டு. இது போக பாக்கும்போது அதுல வந்து வாழை சாகுபடி செய்யலாம், ஜாதிக்காய் சாகுபடி செய்யலாம், கிராம்பு சாகுபடி செய்யலாம். இதே போல பாக்கும்போது இந்த உளுந்து இருக்கு இல்லையாக்கா, இந்த உளுந்து கூட வந்து நம்ம தென்னைக்கு வரப்ப சுற்றிலும் கூட சாகுபடி செய்யும்போது அதுலயே ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையாக்கா?
4: ஆமா தம்பி, நீ சொன்னது மாதிரி அதாவது வேளாண் அறிவியல் நிலையத்துல நிறைய பயிற்சிகள் இது மாதிரி கொடுக்கறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி வைக்கிறது, அதாவது குறைஞ்ச நிலம் இருந்தா கூட அதுல நாம எப்படி அதிக வருமானம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வழிமுறைகளை அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பயிற்சிகளுக்கெல்லாம் போனா நீ சொன்னது மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைச்சு அதிக வருமானம் பாக்கலாம்ல தம்பி?
1: கண்டிப்பாக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து கால்நடைகள் கூட வச்சிருக்கேன், அதாவது வந்து ஆடுகள் வச்சிருக்கேன், கோழிகள் வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த கால்நடைகளை பொறுத்தவரை பாக்கும்போது இந்த பண்ணையத்தில் வைக்கும்போ, இப்ப நம்ம வீட்டுல வளர்த்தன்னு பாக்கும்போது அந்த உரங்கள் எல்லாம் வந்து நமக்கு செம்மந்துதான் கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல வந்து போட வேண்டியிருக்கும். இதே இது நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே வச்சிருந்தோம்னு பாக்கும்போது நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற அந்த பொருளை எடுத்து நம்ம வந்து எப்பவும் தேவையோ அப்ப எடுத்து வந்து நம்ம உரமாக்கிடலாம் இல்லையாக்கா?
4: ஆமா தம்பி, நீ சொன்னது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கால்நடை முதல் எல்லா பயிர்களையும் நாம விவசாயம் பண்ணோம்னா நம்மளுக்கு உரத்துக்கு உரமும் ஆச்சு, அதே மாதிரி நம்மளுடைய பயிர்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் கிடைக்கும். இன்னொன்னு வந்து அந்த உரச்செலவை நம்ம குறைக்கலாம், நல்ல தரமான சத்தான காய்கறிகளை நாம கொடுக்கலாம். அந்த காய்கறிகளை நாமளே நீ சொன்ன மாதிரி நீனே ஒரு கடையை உருவாக்கி அந்த கடையில விற்பனை பண்ணும்போது நீ சொல்லக்கூடிய விலையை நிர்ணயம் பண்ணலாம். நல்ல தரமான பொருட்களா இருந்தா கண்டிப்பா மக்கள் வந்து என்ன விலையா இருந்தாலும் அதை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கப்பா.
1: கண்டிப்பாக்கா. இது மட்டும் இல்லக்கா, இது போக பாக்கும்போது மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசும் கூட வந்து இணைந்து வந்து கூட செயல்படுறாங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு. என்ன தெரியுமாக்கா, இப்ப வந்து 2022-23 ஆண்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு கூட வந்து ஒரு நீடித்த நிலையான வருமானத்தை பெருக்கிறதுக்கும் பார்க்கும்போது ஒருங்கிணைந்த பண்ணையத்தை என்ற தலைப்பில் வந்து 13,000 ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்புகளுக்கு வந்து ஒரு தொகுதிக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50,000 கூட வந்து மானியம் கொடுத்திருக்காங்கக்கா இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கிறதுக்கு.
4: ஆமா தம்பி, நீ சொல்றது மாதிரி நம்ம அரசு சொல்லக்கூடிய அந்த முறைகளை ஃபாலோ பண்ணி அதுக்கான மானியங்களை நாம பெற்று இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் போட்டோம்னா விவசாயிகள் வந்து கைமேல் அதிக லாபம் பார்க்கலாம், அப்படிதானே?
1: கைமேல வந்து லாபமும் பார்க்கலாம், இன்னொன்னு வந்து குறைந்த செலவுல வந்து வருமானத்தை வந்து தினசரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையாக்கா.
4: உண்மையாவே நீ சொல்றது மாதிரியான விஷயங்களை மத்த விவசாயிகளும் கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தையும் பெருக்கலாம்.

0: அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதனால அதிகப்படும்.
1: கண்டிப்பாக்கா.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து. சென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
4: தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈ, அதை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீரை வேகமாக பிச்சு அடிக்கலாம். என்கார்ஷியா அப்படிங்கிற பாரசிட்டாய்ட ஒரு ஏக்கருக்கு 100 எண்ணம் அப்படிங்கிற விதத்துல பயன்படுத்தலாம். அது போக கிரைசோபர்லா 400 முட்டைகள் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற விதத்துல வந்து பயன்படுத்தலாம். இது போக வேப்பெண்ணெய் வந்து தெளிக்கலாம். ரூகோஸ் சுருள் வெள்ளை தாக்குதல் ஏற்படும் போது ஒரு கருப்பு நிற பூஞ்சான கேப்னோடியம் அப்படிங்கிற பூஞ்சானத்தினால வந்து தென்னை ஓலைகள் பாதிக்கப்படும். அந்த கருமையை வந்து மாற்றுவதற்காக நம்ம மைதா கரைசலை வந்து தெளிக்கலாம். மைதா கரைசலை 1/2 கிலோ மைதா 2 லிட்டர் நீரில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கு அப்புறமா அது கூட 8 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி 1 கிராம் பெவிஸ்டின் 1 லிட்டருக்கு அப்படிங்கிற விதத்துல கலந்து தெளிக்கும் போது ரூகோஸ் வெள்ளை சுருளியை வந்து கட்டுப்படுத்தலாம்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.
5: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் யு கோலப்பன் அவர்கள். அமுது சுரபியில் தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கடலை நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு, பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 8:06. சின்னஞ்சிறு சிட்டுக்கள் சிங்காரமாய் சிறகு விரிக்க இருகரம் விரித்து அள்ளி அணைக்கிறது குமரி பண்பலை 101.

0: செல்ல சிட்டுக்களின் குரலாய் வருகிறது பட்டாம்பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046652. நிகழ்ச்சியின் முதல் குழந்தை யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்னமா? நிஷாந்தா? நிஷாந்த் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்னமா? ஒழுங்குன சரியா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நிஷாந்த் என்ன படிக்கிறீங்க? வாவ், சூப்பரா சொன்னீங்க. நிஷாந்த் என்னமா படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? சரி, நெக்ஸ்ட் டைம் பேசும்போது ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பேசணும், சரியா? அப்போ தான் எல்லாருக்கும் அழகாக கேட்கும் உள்ள பேசுறது. ஓகேவா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாலப்பள்ளத்திலிருந்து. முகஸ்ரீகாவா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. போன் பக்கத்துல இருந்து பாடுங்க. முகஷிகா, பாடி முடிச்சிட்டீங்களா? சரி, இன்னைக்கு லீவா பிள்ளைக்கு? இன்னைக்கு படிச்சீங்களா, விளையாடிட்டு இருந்தீங்களா? படிச்சீங்களா? அப்ப குட் கேர்ளா நீங்க. சாப்பிட்டீங்களா? சரி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூப்பராக ரைம்ஸ் சொன்னீங்கம்மா, நன்றி.
2: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: குமரி பண்பலை 101 இனிமை தந்தமும் இன்ப மொழியில் இன்னிசை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நமது செல்ல பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில அடுத்ததா இணைந்திருக்கிற குட்டி ஸ்டார் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யாரும் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
0: வர்ஷா,
1: வர்ஷா, எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க?
0: அகசீசரம்,
1: வர்ஷா என்ன படிக்கிறீங்க?
0: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: ஃபிஃப்தா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
0: காமராஜர் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
0: காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். 1954 அன்பரசி ஜெயராஜன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி ஏற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல உருவாக்கி வைத்தார். 1986
1: நிறைய பேச்சு போட்டியிலாம் கலந்துக்குவீங்களா?
0: ஆமா,
1: சூப்பரா பேசுனீங்க. சரிங்களாமா?
0: தேங்க்யூ.
1: நன்றிமா, நன்றி.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் மோடியினையும் குட்டி நட்சத்திரத்தை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? அத்விகா. எந்த ஊருடா? சுங்கான் கடையில இருந்தா? சரி, அத்விகா எனக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னமா? கொக்கு பாரு கரையிலே பாட்டு பாட போறீங்க? சரி, பாடுங்க.
4: கரையிலே மீன் கரை புரியலே, நீரை விட்டு வெளியலே, மீன் புள்ளி வரையிலே, கொத்திக்கு செல்ல பக்குனு மீன் கொக்கு வாயிலே, மக்கு மீன் கொக்குடன் மல்லு கட்ட முடியல, ஏமா நீ மீன் வாங்கி போனட்ட கத்திட்டு கடமையே கட்டிட்டப்பா முடிக்கணும், நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடிக்கணும்.
3: வாவ், அழகா பாடுனீங்க அத்விகா, சூப்பரா பாடுனீங்க. சரி, இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரோம்? கொக்கு கொக்கு என்ன பண்ணுச்சு? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு இல்லையா? நமக்கான டைம் வரும், வந்த அப்புறம் தான் அந்த மீனை கொத்தணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தது இல்லையா? சூப்பர். அத்விகா என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? ரொம்ப சூப்பரா வந்து அழகா அட்டகாசமா பாட்டு பாடுனீங்க. நன்றிமா.
4: தேங்க்யூ.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: சோலை தென்றலாய்,
1: சொல்லால் வருடி
0: காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி,
0: அலைக்கருத்துக்களால்
1: மனம் கவரும் ஒலி அலை.

0: கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

இரவு வானில் நட்சத்திரங்கள் மெல்ல மின்னத் தொடங்க நம் குமரி பண்பலையில் மின்னி ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் அழகு சேர்த்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய பட்டாம்பூச்சிகள்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நம்ம வீட்டு சல்லிச்சிட்டுகளின் மழலை மொழியில் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து குட்டி நட்சத்திரங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
1: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நேர்களே, நீ கேட்கலாம்.
2: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர், தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று கவியரசர் கண்ணதாசனின் தனிக்கவிதைகளில் இறையர் சிந்தனைகள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய சுடர் நிகழ்ச்சியில் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் உங்களோடு உரையாட இருக்கின்றேன். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நான் ஓர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம் என்று மிக உயர்ந்த செல்வமாக தம் கவிதையை மதித்தவர் கவியரசர் கண்ணதாசன். அதனால்தான் அவரை காலத்தை வென்ற காவிய கவிஞன் என்று உலகத்தவர் பாராட்டுகின்றனர். சிறுகூடல்பட்டியில் பிறந்து சிகாகோவில் தம் வாழ்வை நிறைவு செய்த கவியரசர் 4000 மேற்பட்ட தனி கவிதைகள், 5000 மேற்பட்ட திரையிசை பாடல்கள், நாவல்கள், குறுங்காவியங்கள், உரைநடை நூல்கள் என பன்முக படைப்புகள் பல

பலவற்றை தமிழ்கூறும் நல்லுலகுக்கு தந்தவர். நம் தமிழ் மொழியில் புலவர் பலர் காவியங்களை படைத்துள்ளனர். அவர்களின் படைப்புகள் சில காவிய நிலையை எட்டாமல் தனிப்பாடல் வரிசையில் இடம்பெற்றுள்ளன. கம்பர், காளமேக புலவர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஔவையார், நக்கீரர் முதலியோரின் பாடல்களை அதற்கு சான்று காட்டலாம். அவ்வாறே கவியரசரின் படைப்புகளிலும் கவிதைகள் பல காவிய நிலையை எட்டாமல் தனித்து நிற்கின்றன. அவை அனைத்தும் 7 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இடம்பெற்றுள்ள இறையியல் சிந்தனைகளை விளக்குவதாக இவ்வுரை அமைகிறது. கவியரசர் தம் கவிதைகளின் பாடுபொருள் எதுவாயினும் அதற்குள் இறை உணர்வை இழையோடு விடுவதை காணலாம். தொடக்க காலத்தில் இறை சிந்தனை அவரிடம் மேலோங்கி இருந்தாலும் காலச்சூழல் அவரை நாத்திகத்தின்பால் தள்ளியதை அறிய முடியும். மீண்டும் ஆத்திகத்தின்பால் மீளா பற்று கொண்டிருந்ததையும் காணலாம். இறைவனை பழித்தாலும் புகழ்ந்தாலும் தமது உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள திறம் இன்புறுதற்கு உரியது. ஏற்றி வைத்த அன்பலால் பொய் மத தெய்வமில்லை என்றும், அவ்வீணர்கள் யாவரும் 70,000 கடவுள்கள் கூறி அக்கடவுள் யாவரும் வானில் உண்டு என கதையளந்தனர் கற்பனை பொங்கிட என்றும் இறை தன்மையை மறுத்த கவியரசர், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் என கண்டோம், உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை என கண்டோம் என்பதன் மூலம் உண்மைதான் தெய்வம், உண்மைதான் வேதம் என்ற பகுத்தறிவு கருத்துக்களை தம் கவிதைகளில் எழுதத் தொடங்கினார். இவ்வாறு நாத்திக சிந்தனைகள் கவிஞரால் கூறப்பட்டிருந்தாலும் அவரை கவர்ந்த ராமனையும் கண்ணனையும் பிறர் பழிக்கையில் பொறுக்க இயலாதவர் ஆனார். அந்நிலையே அவரை நாத்திகத்தை பழிக்கும் நிலைக்கு தள்ளியது. நாத்திக உரை பொருளில்லா வெற்றுரையே என்று கூற வைத்தது. நாத்திகத்தோடு அவர் கொண்ட தொடர்பு அத்தோடு முடிவுக்கும் வந்தது. நாத்திகம் தேராத தத்துவமாக அப்போது அவர் மனதிற்கு பட்டிருக்க வேண்டும். அதனால் நாத்திக மறுப்பு சிந்தனையாக திருநாட்டை பாழ்படுத்தும் நாத்திக கரு அறுத்தே நடுகல்லும் நட்டு வைப்போம் என்று வெளிப்படுத்தினார். அது மட்டுமன்றி நாத்திகம் பேசி தன் வாழ்நாளை வீணாக்கி விட்டேன் என்றும் புலம்பினார். நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறம் முழக்கி வந்தேன் என்று தனது வாழ்வுக்கு அடிப்படையாக கருதிய மலையரசி அன்னையிடம் வெளிப்படுத்தியது அதற்கு சான்றாகிறது. நாத்திகத்திற்குள் இருந்தது வரை எந்த திசையில் செல்கிறோம் என்ற நினைவை மறந்த நிலையே தமக்கு இருந்ததாகவும் கூறியுள்ளார். ஆத்திக உணர்வே ஒரு மனிதனை நிறை மனிதன் ஆக்குகிறது. அதுவே மன ஒருமைப்பாட்டையும் பக்குவ நிலையையும் வழங்கும் கருவியாக திகழ்ந்து தன்னைத்தானே அறிந்து கொள்ள துணை செய்கிறது என உணர்ந்த கவியரசர் புறக்கோலத்தில் ஆன்மீகவாதியாக தெரியவில்லை என்றாலும் அகத்துள்ளே இறைவனோடு கலந்த நிலையை காண முடிகிறது. மனிதன் தனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியை நினைவு கொண்டவுடன் அவனுடைய இதய முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. பாவங்கள் தொலைந்து விடுகின்றன என்னும் உண்மை தன்மை அவரிடமும் நிலை பெற்றதை அறியலாம். திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், டினத்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற இறை அடியார்களின் வேண்டுதல் சிந்தனையும் அவர் படைப்பில் நிலை பெறலாயிற்று. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்னும் முன்னோரின் நற்சிந்தனையும் அவரிடம் மிளிர்ந்தது. அதனை மெய்ப்பிக்கும் முகமாக மண்ணுயிர் கூட்டம் மனநிலை அறிந்து நம்பிய வழிகளில் நடப்போர் கண்களில் இம்மை வாழ்விலும் இறைவன் வருவான், மறுமை வாழ்விலும் மனநலம் தருவான் என்னும் அவர்தம் கவிதையடிகள் அமைந்துள்ளமை அறிதற்பாலது. மனிதனுள் இருக்கும் மனமென்ற கருவி விருப்பு வெறுப்புகளை உள்ளடக்கியது. தம் மனத்திற்கு கட்டுப்பட்டு அவன் செய்யும் அனைத்து செயல்களும் அவனிடத்துள்ள இறைத்தன்மையையும் உயிர் தன்மையையும் காட்டி நிற்கின்றன. இறை வட்டத்தில் வாழ்பவனிடம் இருந்து தன் அனுபவ பாடல்கள் தோன்றுமே தவிர பொது அனுபவ பாடல்கள் தோன்றுவதில்லை என்பது பொதுவான கருத்து. அந்த வகையில் கவியரசரிடம் தன் அனுபவத்துடன் கூடிய தன்னுணர்ச்சி கவிதைகள் பெரும்பான்மையாக வெளிவந்துள்ளன. அத்துடன் சமுதாயத்தில் புகுந்துள்ள சமய பிரிவினை வாதங்களை தம் தனி கவிதைகள் மூலம் சாடி உலகின் அனைத்து சமுதாயங்களும் பின்பற்றுகிற மதங்களின் பயணமெல்லாம் இறைவனை நோக்கியே செல்கிறது என்னும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனையை தம் கவிதைகளில் நிறைந்திருக்க செய்தார். சமயங்கள் பலவாயினும் அவை உணர்த்தும் பரம்பொருள் தன்மை ஒன்றே என்றும் நிறுவினார். அவைகளுக்கு இடையேயான தத்துவத்திலும் மாறுபாடுகள் இல்லை என்றார். சமயமெனும் நதிகளில் தத்துவம் காணுவேன், தலைமூழ்கி நீராடுவேன் என்றுரைக்கும் கவியரசர் தம் எண்ணத்திற்கு மாறாக எவரேனும் சமயங்களிடையே பிரிவினையை உருவாக்க முற்பட்டால் தாமே முன்னின்று அதை தடுப்பதாகவும் கூறுகிறார். ஒருமர பறவைகள் ஒரு நாட்டு மாந்தர்கள் ஓர் உளம் கொள்ள வைப்பேன், உளறுவார் குளறுவார் பிரிவினை பேசுவார் ஓட நான் கவிதை சொல்வேன் என்னும் கவிதை

அடிகள் அக்கருத்துக்கு வலு சேர்க்கின்றன. பொதுவாக இறை அனுபவம் பெற்ற இறையடியார்கள் பலரும் பேதத்தை வளர்ப்பது பாவம் என்றே கூறுகின்றனர். கவியரசரும் இந்து மதமும் இயேசுவின் மதமும் புத்த மதமும் பூமியின் உளபோல் எனக்கோர் மதமும் என்னுள் உள்ளது, அந்த என் மதம் எதற்கும் சம்மதம் தருவது என்று கூறுவதன் மூலம் சமயங்களிடம் சமரசம் கண்டவர் அவர் என்பது தெரிய வருகிறது. மனித வாழ்க்கையின் லட்சியம் இன்பமயமானது. அவ் இன்பத்தை பெறுவதற்கு பெருந்துணையாக இறை வழிபாடு உள்ளது என்பது யாவரும் ஏற்றுக்கொண்டதே. கவியரசரும் அதில் அசைக்க முடியாத எண்ணம் கொண்டவர் என்பது கவிதைகளின் வழி தெரிய வருகிறது. வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கிய சாமி, காரைமுத்து புலவர் என பல்வேறு புனைபெயர்களை பல சந்தர்ப்பங்களில் தனக்கு சூட்டிக்கொண்ட கவியரசர் கண்ணதாசன் என்னும் புனைபெயரையும் எதேச்சையாகத்தான் கூற நேர்ந்தது என்கிறார். அப்பெயரை கூறும்போது கண்ணன் மீது பற்றோ பாசமோ மிகுதியாக கிடையாது என்றும், காலப்போக்கில் கண்ணனை தவிர வேறொன்றின் மீதும் பற்றோ பாசமோ வரவில்லை என்றும் கூறுகின்றார். கண்ணன் மீது அளவில்லா காதல் அவர் கொண்டிருந்ததற்கு சான்றாக நள்ளிரா போழ்தினில் நானும் கண்ணனும் உள்ளுறும் பொருள்களை உரைப்பது உண்டுகான், கள்ளினும் இனியன் கண்ணன் சொன்னது பிள்ளை போல் வாழும் உன் பிதற்றலும் கவிதையே என்னும் கவிதை அடிகளையும், ஓராண்டிலே உன்னை உணர்ந்திருந்தால் அன்று உனைப்போல் இருந்திருப்பேன், ஒன்பதாம் ஆண்டிலே ஓர்ந்திருந்தாலும் நான் உனைப்பற்றி வாழ்ந்திருப்பேன், ஈராறு ஆண்டிலே எண்ணம் விரந்தனேல் இன்முகம் பார்த்திருப்பேன், இருபதில் கூட நின் ஏற்றம் தெரிந்த நேல் இரண்டர கலந்திருப்பேன், சீராடும் நாற்பதும் நீரோடி போனபின் சிந்தையில் வந்து நின்றாய் என்று நாற்பது வயது கடந்த பின்பே கண்ணன் மேல் அளவற்ற அன்பு வந்தது என்று கூறுவதையும் கொள்ளலாம். அத்துடன் என்னையே சரணடை, என்னையே சரணடை என்று நீ சொன்னதுண்டு, உன்னையல்லாது உயிர் தெய்வமே இல்லை என ஒருவன் நான் கொண்டதுண்டு, என்னையே சோதனை இன்று நீ செய்கிறாய், என்ன உன் கீதை மொழியோ என்று கேட்பது உரிமையோடும் உயர்வான தூய அன்போடும் தன் துயர்களைய வேண்டுகின்ற பான்மையை வெளிப்படுத்துகின்றது. இறை உணர்வு என்பது சரணாகதி தன்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனை தவிர இன்னொரு துணை இவ்வுலகில் இல்லை என்னும் பக்குவம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் துன்பம் சூழ்கின்ற நிலையில் இறைவா இது முறையோ என்று அபயக்குரல் எழுப்பும் தகுதி உடையவர்களாக நாம் ஆக முடியும் என்பது இதன் வழி புலனாகின்றது. கண்ணனை பல உறவு முறைகளில் பாடிக்கழித்த பாரதியின் வழி தோன்றலாக கண்ணதாசனை காணவும் வைக்கின்றது. தன் அனுபவத்தையே மையாக கொண்டு படைப்புகளை தந்தவர் கண்ணதாசன். எனவே அவரது இறை சிந்தனைகளில் மிக அதிகமாக தற்சார்பு வெளிப்படுகிறது. பொருளை சேகரிப்பதாலும் பெண்ணை மணந்து கொள்வதனாலும் மக்களை பெறுதலினாலும் நீ துன்பத்தை நீக்கிக் கொண்டு இன்பத்தை அடைய முடியாது. நெய்யினால் நெருப்பை அணைக்க முடியுமா? துன்பமாகிய நெருப்புக்கு மனைவி, மக்கள், பொருள் முதலியன நெய் போன்றவை. போதும் என்ற திருப்தி உனக்கு என்று உண்டாகின்றதோ அன்று இன்ப மாளிகையின் முற்றத்தை நீ அடைந்தவன் ஆவாய் என்று வாரியார் சுவாமிகள் போதும் என்ற மனம் பெற்றால் நிகழ்வது என்ன என்பதை கோடிட்டு காட்டுவார். தம் உணர்வு நிலைகளை இறைவனிடம் வெளிப்படுத்தி நிறைவு காண்பவராக அவர் இருந்துள்ளார். இறைவனை வணங்கினால் துன்பம் அகலும் என்னும் நம்பிக்கையும் கொண்டிருந்திருக்கிறார். இல்லையென்றே அவன் தாளை இறைஞ்சினேன், மல்லெனும் தோள்களில் மாலை சூட்டினேன், ஒல்லையின் நெருங்கியே உதவி செய்தனன் கல்லினை கனி செய்யும் கமலக்கண்ணனே என்ற கவிதை அடிகளின் வழி தம் வாழ்வு மேம்பாடு அடையும் பொருட்டு வேண்டி நின்றதையும் நற்பலன் விளைந்ததையும் சுட்டிக்காட்டுகிறார். தனக்காக மட்டும் இறைவனிடம் வேண்டாமல் பிறருக்காகவும் வேண்டியவர். பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணுவதில்தான் பொதுநலம் அடங்கி இருக்கிறது என உணர்ந்தவர். மக்கள் வாழ வேண்டும், இம்மாநிலம் வாழ வேண்டும், உலகம் வாழ வேண்டும் என்ற பரந்த நோக்கு அவரிடம் இருந்தமையை எவராலும் மறுக்க இயலாது. எல்லா பொருள்களிலும் இறைவனை காணும் போது வெறுப்பு நீங்கி விடுகிறது, அமைதி நெஞ்சில் நிறைந்து விடுகிறது. அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, கோபமின்மை, ஆணவமின்மை போன்ற நற்குணங்களெல்லாம் மேலோங்கி விடுகின்றன. நற்குணங்கள் மேலோங்கிவிட்டால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பொதுநல சிந்தனை உருவாகி விடுகிறது. அத்தகைய ஒப்பற்ற உணர்வு கவிஞரிடத்தில் நிறைந்து நின்றதால் பிற உயிர்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறார். அடுக்குகள் பலவாய் மாளிகை எழுப்பி அமைத்தவர்க்கு அங்கு இடமில்லை, இடுக்கிலும் சந்து பொந்திலும் இருந்து இழிவதே அவர் தமது எல்லை, நடுக்குறும் வாழ்வை நடத்துவர் அவரை நாயினும் கீழ் என எண்ணி மடக்குவர் மட்டும் வாழ்வதுதானோ வல்விதி கண்ணபிரானே என்னும் கவிதையடிகள் அதற்கு ஆதாரம் ஆகின்றன. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாயுமானவர் வாக்கும், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்ற வள்ளலார் வாக்கும் கவிஞரிடம் நிறைந்து இருந்துள்ளன.
மக்கள் மனம் மகிழ்ந்தால்தான் இறைவன் மகிழ்வான்.

நலத்தில்தான் தெய்வ நலம் அடங்கி இருக்கிறது. எனவே புண்ணியம் செழிப்பதாக, பொய்மைகள் தொலைவதாக, கண்ணியம் தழைப்பதாக, கடமைகள் உயர்வதாக, எண்ணிய நடப்பதாக இனிய பாரதத்தில் என்றார். இந்திய எல்லை இறைவனின் எல்லை, இறைவனின் பூமியெங்கும் இந்தியர் எல்லை என்ற அவரது சிந்தனை கணியன் பூங்குன்றனாரின் யாதுமூரே யாவரும் கேளிர் என்ற உயர்ந்த வாழ்வியல் சிந்தனையை எண்ணச் செய்கின்றது. தேச நலத்துள் தெய்வ நலம் அடங்கியுகிறது என்னும் உயர் கொள்கையை வலியுறுத்துகிறது. அவர் கூறும் எக்கருத்தாயினும், குறிப்பாக இல்லறம், மழலை இன்பம், வாழ்வியல், அரசியல், தத்துவம் என எவையாயினும் இறை சிந்தனை கலவாமல் இருப்பதில்லை. அன்பு வடிவான இறைவனை அனைத்து பொருள்களிலும் ஊடுருவி இருப்பவனை நம் உள்ள கோயிலில் உரைய செய்வதே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதே அவரது தனியாத ஆர்வமாக இருந்திருக்கிறது. பொய்யை பொய்யென்று ஏற்றுக்கொள்ள அவன் தயார், ஆனால் தெய்வமும் பொய்யென்று எண்ண அவன் தயாராக இல்லை. தலைவனை நம்புவதை விட இறைவனை நம்புவதையே அவன் பெரிதாக கருதினான் என்று வனவாசத்தில் தன்னை பற்றி குறிப்பிட்ட கவியரசருக்கு அந்நம்பிக்கைதான் இறைவனை ஓர் அனுபவ வடிவமாக காட்டியிருக்கிறது. அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று ஆண்டவனோடு பேச வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல.

0: இறைவன் என்று இறைவனுக்கு நிகராக தன்னை கூறவும் வைத்திருக்கிறது. இவ்வளவு நேரமும் எனது உரையை கேட்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை கவியரசர் கண்ணதாசனின் தனிக்கவிதைகளில் இறையர் சிந்தனைகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். இனிவரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் சி. அமுதா ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே. பறவைகளின் பாஷையை கற்றுக்கொண்டே முதியவள் பறவைகளைப் போலவே ஒலி எழுப்புகிறாள். எங்கோ கேட்கும் பறவையின் ஒலிக்கு வீட்டிலிருந்தபடியே சிறகுகளை விரிக்க துவங்குகிறாள். குருவிகளுக்கு விதைகளை தானமாக கொடுத்து நெருக்கம் கொள்கிறாள். வானம் திறந்து மழை வெடிக்கிறது. இரவெல்லாம் உறக்கமின்றி கிடக்கும் முதியவளின் அறையில் சிறகடிப்பின் சத்தம். இந்த அழகான வரிகளுக்கு சொந்தக்காரரான படைப்பாளர் அமுதா ஆர்த்தி அவங்களதான் இன்னைக்கு நம்ம தேனமுது தொடர்ல சந்திக்க போறோம். இலக்கிய சோலையின் இரண்டாவது பகுதியான தேனமுது தொடர் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க எழுத்தாளர் படைப்பாளர் அமுதா ஆர்த்தி அவர்கள். வணக்கம் அம்மா.
3: வணக்கம்.
2: உங்களுடைய கடலுக்கு பறவையின் குரல் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து நான் படிச்ச முதல் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையா அமைஞ்சிருந்தது. ஒரு முதியவருடைய வாழ்க்கைய பத்தி அழகான வரிகள் மூலமா வெளிப்படுத்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள்.
3: நன்றி.
2: தமிழ் மொழி அப்படிங்கிறது ஆழமான செழிப்பான மொழி, நமக்கு பெருமை சேர்க்கிற மொழியும் கூட. அந்த மொழியை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல நீங்க எழுதலாம் அப்படிங்கிற இதுல பயணிச்சிட்டு இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு வந்து எழுதலாம் அப்படிங்கிற ஆசை உருவாகிச்சு, ஒரு நம்பிக்கை எப்போ உங்களுக்கு கிடைச்சது?
3: ஆசை வந்ததுன்னா சின்ன பிள்ளையில இருந்தே நான் வந்து நிறைய கதை கேட்க பழகி இருந்தேன். எனக்கு முதல் குருன்னு சொன்னா எங்க பாட்டி. பாட்டி தான் எப்பவுமே கதை சொல்லி தூங்க வைக்கிறது. முன்னாலெல்லாம் சாயங்கால நேரத்துல தான் நம்ம வந்து சமையல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் போயிட்டு வரும்போது பசியோட இருப்போம், சமையல் செய்யறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அந்த நேரத்துல அந்த பசியை மறக்கிறதுக்காக பாட்டி கதை சொல்லி தருவாங்க. அந்த கதை கேட்கும் போதே பசி மறந்துடும். கனவுகளும் கூட அந்த கதையோடையே பணிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறமாட்டு ஊர்ல வந்து முன்னால எல்லாம் நிறைய வில் பாட்டு பாடுவாங்க. வில் பாட்டுல கூட நிறைய கதைகளை தான் சொல்லுவாங்க. எங்கெங்க வில் பாட்டு கேக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் முன்ன போய் உட்காந்துக்கிறது. உட்காந்துக்கிட்டு அழகா அந்த கதைகளை கேட்டுட்டு வருது. அதுக்கப்புறம் பள்ளி காலங்களில் வந்து தமிழ் ஆசிரியரை சொல்லலாம், அவங்களும் நிறைய கதைகளாக வந்து அதை சொல்லும்போது அந்த கதைக்குள்ளாலேயே நாமும் ஒரு நபராக பயணிக்கக்கூடிய மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமாட்டு தமிழில் கதை சொல்லி தருவாங்க தமிழ் ஆசிரியர். அவரை இன்னைக்கு மறக்கவே முடியாது. ஒரு டைமில் அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த கதைக்கு உள்ளாலேயே பயணிச்சுட்டு எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்திருக்கேன். அப்போ எழுப்பி விட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நான் இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் அந்த பாடத்தை

0: காலத்துக்குள்ளாலே ஒரு நபரா பயணிச்சுட்டு இருக்கேங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு என்னால அதுக்கான விடையும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறமாட்டு தான் நினைச்சேன், சரி நாம இனி உள்ளால இருந்து கற்பனை பண்ணக்கூடாது. ஏன்னா அவரு நடத்திட்டு இருந்த பாடம் வந்து பாரியோட கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பாரியோட அந்த பரம்பு மலையை வர்ணிக்கும் போது ஏதோ அந்த மலைக்குள்ளால நாமளும் கூடவே அந்த தேர் பின்னாலே போனது மாதிரியான ஒரு அழகான ஒரு கற்பனை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைங்களோட ஒரு கற்பனையை தூண்டி விடுற அளவுக்கு தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிற இன்னைக்கு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. அதுக்கப்புறமாட்டு நிறைய புத்தகங்கள் வாசிக்க, வாசிப்பு தான் ஒரு எழுத்தாளனுக்கு வந்து நிச்சயமா வாசிப்பு இருந்தா மட்டும்தான் எழுத்து கூட நம்ம வந்து பயணிக்க முடியும். நிறைய புத்தகங்கள் வாசிக்க தொடங்கினேன். நிறைய லைப்ரரியில போய் உட்கார்ந்து அங்க முதல் முறையா எனக்கு கிடைச்ச முதல் புத்தகம் வந்து புதுமை பித்தனோட மொத்த தொகுப்புகள் என் கைக்கு கிடைச்சு. அதுல வந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் என்னோட பேசுறது மாதிரி இப்படி எல்லாம் கற்பனையிலேயே அந்த கதைகள் எனக்குள்ளால நிறைய உருவாச்சு.
1: சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதைகள் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அப்புறம் உங்க ஊர்ல வில்லுப்பாட்டு நடக்கும், அதை போய் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் தமிழ் ஆசிரியரை நீங்க நினைவு கூர்ந்தீங்க. இந்த மூணு விஷயங்கள் எனக்கு வந்து எழுத்து கத்து கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா வில்லுப்பாட்டு நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வில்லுப்பாட்டுலாம் எந்த ஊர்ல நடந்தது, அந்த ஊர் சிறப்பை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லலாம்.
0: நிச்சயமா, வில்லுப்பாட்டு நடந்த ஊர் வில்லுக்குறியில இருந்து தினவளை அப்படிங்கிற ஊரு, தற்போது கொல்லாஞ்சிவளை என்கிற ஊர்ல இருக்கு. ஆனா பிறந்த ஊரோட சிறப்புன்னு பார்த்தா அங்க வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. அப்போ அங்க கோயில்கள் எல்லாம் முன்னால எல்லாம் வில்லுப்பாட்டு சிறப்பா இருந்துச்சு. அந்த வில்லுப்பாட்டுல அங்க வந்து கண்ணகி கோவலன் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் கம்பராமாயணம், ராமரோட கதைகள், இப்படி நிறைய கதைகள் வந்து அவங்க வாய்மொழி கதைகளாட்டு அழகா அந்த வில் பாட்டின் மூலம் சொல்லும் போது அங்கேயும் போய் உட்கார்ந்து கேட்கும் போது ஒரு அழகான ஒரு இது. ஊர் சிறப்புன்னு பார்த்தா வேளிமலை தான் எங்க ஊரோட சிறப்பு. அங்குள்ள மக்களோட வாழ்வாதாரம் விவசாயம், ஆனா அந்த வேளிமலை சார்ந்த விவசாயங்கள் தான் அங்க நிறைய. காலையில எழும்புனா மலைக்கு போயிடும், சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வரும்போது கூட கீரை கிழங்கு ஏதோ ஒன்னா பறிச்சிட்டு வர்றது, விறகு, இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு இடமாகவும் வேளிமலை இருந்துச்சு. அப்புறம் வேளிமலை வந்து ஒரு தனிமலை, அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் சொல்றாங்க. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையும் இல்ல, கிழக்கு தொடர்ச்சி மலையும் இல்லாம அது ஒரு தனி மலை. இப்ப சமீபத்துல நான் வந்து அதை பத்தி தான ஒரு நாவல் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்.
1: சரி, இப்போ நீங்க வந்து மூணு புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறீங்க. பந்தயம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு, பருந்து அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, கடலுக்கு பறவையின் குரல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, இப்படி மூன்று படைப்புகளை இன்னைக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த மூன்று படைப்புகள் நீங்க எழுதும் போது அது கதையோ இல்ல கவிதையோ எதுவாக இருந்தாலும் அதற்கான புள்ளி எங்க உங்களுக்கு ஆரம்பமாகுச்சு?
0: அதற்கான புள்ளின்னா 2017 நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். கவிஞர் ரோஸ் ஆண்ட்ரோ அப்படிங்கிறவங்க வந்து படிகம் புத்தக மையம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க தட்டச்சராட்டு அங்க நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அங்க போகும்போது அந்த அலுவலகத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் எனக்குள்ளால, புத்தகங்களால நிறைஞ்சு இருந்தது. எனக்கு ஒரு பசியோட இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னால நிறைய விதவிதமான உணவுகளை வச்சு சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அங்க போன உடனே எனக்கு உருவாச்சு. எதை சாப்பிட்றது எதை விடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஒவ்வொன்றா அங்க உள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்புறம் புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நாம ஏன் எழுதக்கூடாது, எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த இடம் கொடுத்துச்சு. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அதை ஏன் நாம வந்து கவிதையாக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கவிதையாட்டு எழுதினேன். எழுதி கவிஞர் ரோசா என்ற அவற்றை கொண்டு போய் காமிச்சேன், இது கவிதையாயிருக்கா பாருங்க அப்படின்ட்டு. அவர் படிச்சுட்டு சொன்னாரு, அது நீங்க எழுதியிருக்கிறது வந்து ஒரு சிறுகதை, இதையா நீங்க சிறுகதையா எழுதக்கூடாது, கவிதை ஆகல, இதை வந்து சிறுகதையா எழுதி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் அதை வந்து சிறுகதையாட்டு உடனே அதை வந்து ஒரு ரெண்டு நாளையிலே அதை ஒரு சிறுகதையாக்கி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ வாசிச்சு பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தினது கவிஞர் ரோசாண்ட். நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் அவர் வந்து சொன்னனால. இப்போ ஒரு கதையை படிச்சுக்கிட்டு என்ன நீ கதை எழுதியிருக்க நல்லா இல்லை போ அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தா அந்த இடம் அப்படியே போயிருக்கிறோம். உற்சாகங்கிறது ஒரு
1: பாராட்டு தேவையா?
0: பாராட்டு வந்து கண்டிப்பா எழுத்தாளர்களுக்கு தேவை, அது எப்பவுமே தேவை. இப்போ இங்க நிகழ்ச்சி கூட நீங்க வந்து இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமான ஒரு

0: விஷயம்தான். அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, அதை வந்து முதல் முறையாக கதைகளை அச்சில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆம்பக்காய் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதை வந்து ஒரு குளத்தை பற்றியதான ஒரு கதை. அந்த குளத்துல வந்து இளம் பெண்கள் 5 பேர் குளிக்க போறாங்க. குளிக்கிறதும் அவங்களோட விளையாட்டும் தான் அந்த கதை. ஒரு அழகான ஒரு வாழ்வியல். இப்போ அந்த வாழ்க்கை கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஆனா அன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சது அந்த வாழ்க்கை. அழகா எல்லாரும் சேர்ந்தே போய் குளத்துல நீச்சல் அடிச்சு குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது, வாத்து முட்டை பறக்கிறது, அதுக்கப்புறம் முக்கியமா ஆம்பல் காய் அந்த காயை பறக்கிறது, பூ பறிக்கிறது, அதை வந்து மாலையை கட்டி கழுத்துல போட்டுட்டு விளையாடுறது. குளமே ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி நாங்கள் அன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்படி நிறைய விஷயங்களை நான் அதுக்குள்ளால பதிவு பண்ணியிருந்தேன். அந்த கதைக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சு.
1: இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாழ்வியல் வந்து அன்னைக்கு இருந்த உங்களை மாதிரி ஆட்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த வாழ்வியல நீங்க நல்ல உள்வாங்கி ஒரு படைப்பா கொடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க எழுதும் போது, நீங்க கவிதை எழுத ஆரம்பிச்சாலும் சரி, சிறுகதையா எழுத ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க வந்து கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சுட்டு கதை எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்ல கதையுடைய கருவை வச்சுக்கிட்டு கதை எழுத ஆரம்பிப்பீங்களா?
0: கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சுக்கிட்டு தான் கதைக்குள்ளாலே போறது. கவிதைங்கிறது கூட அது வந்து நம்ம சின்ன சின்ன உணர்வுகளை கூட கவிதையா பதிவு பண்ணலாம். சிறுகதைக்கு அங்கேயும் சின்ன சின்ன உணர்வுகள் தான், ஆனா அதை எப்படி சொல்றோங்கிற விதம் தான். அப்புறம் கதாபாத்திரத்தை நாம தேர்வு செஞ்சாலும் முக்கியமா வந்து சூழல் தேவை. ஒரு கதைக்கு சூழல் நிச்சயமா தேவை. சூழல் இருந்தாதான் அது ஒரு அழகான ஒரு கதையா மாறும். வெறும் கதாபாத்திரத்தை மட்டும் கொண்டு போய் நம்ம வெறுமனே ஒரு இடத்துல நிறுத்தினா நல்லா இருக்காது. அந்த கதாபாத்திரம் கடந்து வந்த விஷயங்கள், அவங்க பாக்குறது, மனம், சத்தம், எல்லாமே அந்த கதைக்குள்ளால இருக்கணும். அப்பந்தான் அது ஒரு அழகான ஒரு சிறுகதை வடிவமா நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தா நான் வந்து பருந்து தொகுப்புக்குள்ளால வந்த அடையாளமற்றவனின் ஆடை அப்படிங்கிற ஒரு கதையை நான் எழுதியிருக்கேன். எப்படின்னா, மூணு இடத்துல நான் பார்த்த சம்பவத்தை ஒரே கதையாட்ட ஆக்கினேன். மூணு இடத்துல மூணு வெவ்வேறு மனிதர்கள் தான் அதை செஞ்சாங்க, ஆனா அதை ஒரே மனிதர் செஞ்சதாட்டு அதுக்குள்ளால கொண்டு வந்தேன். எளிய மனிதர்களோட வாழ்வியல் அதுதான் அது.
1: சரி, அமுதா ஆர்த்தி எழுதி மூன்று புத்தகங்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த மூன்று புத்தகங்கள் எழுதணும்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு நிறைய அர்ப்பணிப்புகள் தேவையா இருந்திருக்கும். அதுவும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு எழுதும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நிறைய விஷயங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க. அந்த வகையில இந்த மூன்று புத்தகங்கள் படைப்பா வெளியே வர்றதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அர்ப்பணிச்சீங்க?
0: பருந்து தொகுப்பு வர்றதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம், நான் அந்த கதைகளை எழுதி 8 வருஷம் முடிஞ்ச முதல் புத்தகம் கொண்டு வர்றதே வந்து ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் சவால்.
1: அது ஒரு முதல் பிரசவம் மாதிரி.
0: ஆமா, ஒவ்வொரு கதைகளையும் எழுதி வச்சுட்டு அது வந்து அச்சில இதழ்கள்ல வரும்போதும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். அர்ப்பணிப்பு அப்படின்னா நான் வந்து நிறைய நேரம் அதுக்காக நாம வந்து செலவிடணும், நேரம் செலவிடணும். சுருக்கமா சொல்ல போனா பெண்கள் எழுதுறதுக்கும் ஆண்கள் எழுதுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பெண்கள் வந்து வீட்டோட அந்த பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டு வெளி உலகத்தையும் நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் உட்கார்ந்து எழுதணும். உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் பெண்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும், அதையும் நம்ம சரி பண்ணணும். இப்படி நிறைய போராட்டங்களோட தான் நாம அந்த எழுத்து கூடவே பயணிக்க முடியும். ஆனா என்ன, எழுத்து கூடால நாம பயணிக்கும் போது மற்ற எல்லா விஷயங்களும் மறந்துடும். அது ஒரு சிறகடிப்பான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். எழுத்து எழுதி முடிச்ச உடனே அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம், ஏதோ உலகத்துல எல்லாத்தையும் நாம சாதிச்சுட்டது மாதிரியான ஒரு விஷயம், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு எழுத்து. நிச்சயமா அது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு இடம் தான். நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட எழுத்துல நாம அதை சாதிச்சிடலாம். ஒன்ன சொல்ல நினைக்கிறோம்னா அதை நாம சொல்லிடலாம்.
1: வள்ளுவர் சொல்வது போல, துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. அதாவது, நமக்கு இன்பம் தரக்கூடிய செயல் செய்யும் போது எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வரிகளை நீங்க உங்களுடைய அனுபவம் மூலமா அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறமா இப்போ நிறைய எழுத்தாளர்கள் வந்து திட்டமிட்டு எழுதுவாங்க. சிலவங்களுக்கு இயல்பா வந்துகிட்டே இருக்கும், சிலவங்களுக்கு தற்செயலா வரும். அந்த மாதிரி உங்களுடைய எழுத்து வந்து ஒரு இயல்பான எழுத்தா, அது வந்து தற்செயலா வரக்கூடிய எழுத்தா, என்ன மாதிரியான வகையில நீங்க எழுதுறீங்க?
0: எதையுமே திட்டமிட்டு நான் எழுதுறது இல்ல, இயல்பா வரக்கூடிய ஒரு எழுத்து தான். ஒரு நிகழ்வை பாக்குறோம், இல்ல மனிதர்களை பாக்குறோம், அது நமக்குள்ளால வந்து இந்த மனிதர்கள்ட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத நாம யோசிக்கும் போது, இதை ஏன் நாம வந்து ஒரு கதையா நாம எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடம். அது இயல்பான ஒரு விஷயம்தான் கதை எழுதுறது. இன்னொன்னு, நம்மளோட அனுபவமும் அதுக்கு உள்ளால இருக்கணும். அனுபவம் ஒரு கதாபாத்திரத்தை நாம பாக்க

0: ஒருத்தங்களை கவனிக்கிறோம், இல்லை ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இப்போ அந்த சம்பவத்தை எதோட நாம் வந்து கனெக்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு புனைவு சேர்த்து ஒரு அழகியல் சேர்த்து அதை நாம் கதையாக எழுதிடலாம்.
1: புள்ளிகளை சேர்க்கிற வித்தை வந்து எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் தான் தெரியும். அந்த வகையில் நீங்கள் எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கோர்வையாக்கி ஒரு படைப்பாக கொடுத்துட்றீங்க. சரி, அதுக்கப்புறம் மூன்று படைப்புகள் கொடுத்த அமுத ஆர்த்தி அவங்களுக்கு முதல் படைப்புக்கும் மூன்றாவது படைப்புக்கும் இப்போ நீங்கள் அதை எடுத்து படிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு வித்தியாசங்களை நீங்கள் பார்க்குறீங்க?
0: முதல் படைப்பில் வந்து நிறைய இயற்கை சார்ந்த

0: அடி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
2: பக்தி மாலை
1: உள்ளம் முறியிடுவோம்
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: திருநெல்வேலி
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: நட்சத்திரங்கள் மெல்ல மின்ன தொடங்க, பழைய பாடல்கள் புதிய நினைவுகளை தர, இசையின் அலைகளில் மிதந்து வருகிறது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: நாதஸ்வரமும் எழுத்தையும் கலந்து கவிப்படும் குமரி பண்பலைக்கும் அன்பான சோதிக்கும் இனி இரவணம்.
4: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: மதுரையில இருந்து உங்கள் மிருதங்க ஆண்டனி.
4: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
5: எப்படி இருக்கீங்க? சரி, எல்லோருமே
4: ரொம்ப நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க.
5: அந்த ஒரு பாடல் ரொம்ப ரேரான பாடல் உண்டு, அந்த வசந்த ஏப்ரல் பிப்ரவரி, அதுல பத்தி தொட்டியில அந்த காலகட்டங்கள்ல இந்த பாடல் இடம்பெறாத கிடையாது. திருவிதில கேட்ட பாடல் வந்து அதுல இருந்து அதுல நீலத்திலேருந்து ஆரம்பிக்கேன். விஷயவாசம் அடிச்சு அன்னைக்கு பாடிப்பாங்க. அதை
4: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.
5: கேட்டு
4: நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நொடிக்கு நொடி மூச்சு காற்றாய் வந்து உங்கள் இதயங்களை உரசி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:27.

0: மௌனமான இரவில் நம் தனிமைக்கு இனிய தோழனாய் வலம் வருகிறது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கள்ளிக்குட்டையில இருந்து ஆறு வரவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து மெல்ல திறந்தது கதவு. அது இருந்து பாட்டு, ஒரு ஜனம் தூங்கிடுச்சி ஊட காத்தும் அடிச்சிடுச்சி பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே.
0: பாடல் கேட்கலாமையா? நன்றி நன்றி.

0: அப்படின்னா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
1: கே சின்னதுரை என்கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
2: போன் 233-066
4: மனதின் கவலைகள் அனைத்தும் கரைந்து போகும் இயற்கையின் இந்த இசைமழை பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் ஐயா, யாரேங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன்.
4: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
5: படம் உத்தமராசா, அதுல இருந்து இந்த மாமனோட மனசுல தொடங்க ஒரு பாடல்.
4: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
5: நன்றி மேடம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: தூரத்தில் இருந்தாலும் குமரி பண்பலை 101 நம்மோடு நெருங்கி பயணிக்கிறது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இரவு பொழுது அப்படியே இதமான பொழுதாக போய் கொண்டிருக்கு.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கஜினி இது திரைப்படத்தின் பெயர். அசின் மற்றும் சூர்யா நடிப்புல சுற்றும் விழி சுடரே அப்படின்ட்டுன்னு. இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் கேக்குறேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.

0: என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:47. ஒவ்வொரு இரவும் புதிதாய் வரும் நிலா போல உங்கள் விருப்ப பாடல்களோடு வலம் வருகிறது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடி இருப்பு கலில் ரகுமான்மா.
6: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
7: ஆமா, 1900

0: 79வது வருடம் வெளியே நாடகமே உள்ளடம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணிய ஐயாவும் பானு கேரம்மாவும் பாடியிருப்பாங்க. புன்னகையில் தங்கத்தின் சாலாட்டை கேட்டு
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி
0: வாய்ப்புக்கு முந்தியமா நன்றி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கவிதைகள் பேசும் அழகு நிலவாய் வலம் வந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்திக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கான விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அம்மா. யார், எங்கேருந்து பேசுறீங்க
1: ஆண்டு விலகில இருந்து தங்கம்
0: சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் திருடா திருடி
0: திருடா திருடியில இருந்து
1: திருடா திருடி பாடல் மன்மத ராஜா அந்த
0: தங்கம் அம்மா வந்தாலே அப்படியே ஒரு என்ன சொல்ல, அப்படியே ஒரு உற்சாகத்தோட தான் வர்றீங்க. பாடல்களும் அப்படியே
1: அதான்
0: உற்சாகம்.
1: கிடைக்குமா லைனு
0: சரி
1: இப்பதான் கேட்டேன். எல்லாரும் தூங்கி முடிச்சு
0: சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா, நன்றி.
1: சரிம்மா, சரிம்மா, சரி, நன்றிம்மா.

கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது பவனி வரும் குமரி நிலா. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

ஸ்வூத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-ல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவள் ஒரு வாழா படத்திலிருந்து அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? மனோ பாடின பாடல், பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் ருக்கு ருக்கு ருக்குமணி அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையலையோட எஸ் உங்களுடன் நான் சகா பார்த்திபன்.

11:06 ஆகிட்டு இருக்கிற அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? ருக்கு ருக்கு ருக்கு மணி அப்படின்ற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராகமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. இந்தியன் படத்திலிருந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவலி வலா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாமான்னு சொல்லுங்கள் இசையலையோட.

இட்ஸ் ரொம்ப அழகான பாட்டு, டெலிஃபோன் மணிப்போல் சிரிப்ப வலியவலா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. இட்ஸ் ரைட், தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், பரத்வாஜ் இசையில் பாடல் காத்துட்ருக்கு. காதல் மன்னன் படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 நம்பரான பாடல் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் வைரமுத்தம் அவங்களுடைய வழிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் பூவுக்குள் நுழைந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அந்த பாடல் ரொம்ப அழகாக கேட்டு முடிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரைட், ரொம்ப அழகான பாடல். எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நூலாக்க குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையலையோட.

11:32 ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் பாடின பாடல், வித்யாசாகர் மற்றும் வைரமுத்து அவங்களுடைய இசையிலையும் அவங்களுடைய வரிகளையும் பாடல் காத்துட்ருக்க. எஸ் ரைட், வேதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மலை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:38, ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ராய்ட், ரெட் படத்துலேருந்து ஒல்லி குச்சி உடம்புக்காரி ஒட்டிக்கிட்டா உடம்புக்காரி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

எஸ் 11:45 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னி கிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய அழகான வரிகளில் பரணி அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அப்படிங்கிற பாட்டு தான் பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையோட.

எஸ் 11:51 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில் நம்மோடு இணைஞ்சிருந்த முகநூலியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முகநூல் பக்கம் கொஞ்சம் திரும்பும் போது, பாபு முள்ளக்காடிலிருந்து ஒரு பெரிய வணக்கத்தோடு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 51 முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகாபார்த்திபன் அவர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பெரிய ரேடியோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து 7 அபுதாகிர இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 51 அவங்க ஒரு பெரிய கைவிரல் காமிச்சிருக்காங்க வாழ்த்துக்களுக்காக. தொடர்ந்து செந்தில்குமார் SKSS கோபிச்செட்டி பாளையம் கொளம்பலூர் செந்தில்குமார் ஜீன்ஸ் பட பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 51 பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிற அந்த பாடல் கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யார் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன் KEM கார்டன்லேருந்து செல்வகுமார் எம்ஜி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணைபுரம்லேருந்து மணிகண்டன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் நித்திரை மறக்க மனதில் நிம்மதி பிறக்க பண்பலை நிலவழகை ரசித்து பாடல்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் வண்ணம் நிறைய கீதங்கள் மனசு மயங்கும் நாடி வரும் பூபாலம் ராகங்கள் பண்பலையில் உலாவர பரவசம் அதில் வர வர வரவேற்கும் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம்லேருந்து அப்படின்னு ஒரு பெரிய வரிகளோடு போட்டிருக்காரு. டெலிஃபோன் மணிப்போல் மாசான பாடலை ஒளிபரப்பு செஞ்சீங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா வணக்கம் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு

0: வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை இசோ சுன் சண்முக சுந்தரம் இனியிர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து புஷ்பா இனியிர வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பார்த்திபன் சார் பம்மல்லிருந்து புஷ்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நெல்லை பாரதி அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய வணக்கம் சார். ரங்கராஜன் தித்திக்கும் இனியிர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஸோ முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அழகான பாட்டு, வித்தியாசமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். உதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நா முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. யாரடி நீ மோகினி படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நெஞ்சு கசக்கி பொழிஞ்சு புட்டு போற பொண்ணே ரதியே ரதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: Hi, are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz, திருப்பத்தூர் பண்பலை 101 MHz. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

அனுமனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயணி

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பாடு 2.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திற்காக அழகிய கமலத்தில் என்னும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது என்னும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ராஜி அவர்கள் குரலில்

0: 4:10 நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், கஜவதனா, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அடுத்து விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி. வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த ஈசனே கோடி என்று தொடங்கும் முத்துத்தாண்டவர் கீர்த்தனை மிஸ்டர் சாப்புத்தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.